0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம். பக்தி நேரம்
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம். பக்தி நேரம்

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
2: நம்மை சுற்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நோக்கமும் செயலும் சரியா இருந்தா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு திங்கட்கிழமை, வாரத்துடைய முதல் நாள்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். என்ன பண்றது, ரெண்டு நாள் லீவ் இருந்துச்சு இல்ல மூணு நாள் லீவ் இருந்துச்சு, எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்போம். அதே எல்லாத்துமே இல்லை, என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப திரும்ப பேக் டு த ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி காலேஜுக்கோ இல்லைனா வந்துட்டு வேலைக்கோ போறவங்க எல்லாமே ரெடியா வந்துட்டு வெயிட்டிங்ல இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் மூணே நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்கூலுமே வந்துட்டு ஓப்பன்

0: போகுது. அதனால இந்த நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இனிமையாகவும் மாத்துறதுக்காக பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நோக்கம் இருக்குங்க. சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு சிலருக்கு இந்த தொழிலில் நல்லா முன்னேறணும், இன்னொரு சிலருக்கு பேருக்கு குடும்பத்தில் நல்லா மகிழ்ச்சி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய பேர்த்துக்கு நோக்கமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, நோக்கம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கான சரியான செயலுமே இருக்கணும், அதுக்கான சரியான திட்டமுமே இருக்கணும், முயற்சிகளுமே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு மாணவன், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுங்களேன், அவன்ட்டு ஒரு மார்க் எடுக்கணும், அவன்ட்டு ஒரு 100க்கு 90 மார்க் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு கூட அது வந்து அவனுடைய நோக்கம். ஆனால் படிக்காம நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அந்த நோக்கம் மாறுமா? மாறவே மாறாது, அந்த வெற்றி வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால நோக்கம் மட்டும் வச்சா பார்த்தாது, எய்ம் மட்டும் வச்சா பார்த்தாது, அதுக்கான செயல்களில் ஈடுபடணும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்றைக்கி பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே காலையிலேருந்து மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, சிப்ஸ் பாக்கெட்டில் நிரப்பப்படும் வாயு எது? சிப்ஸ் பாக்கெட்டில் நிரப்பப்படும் வாயு எது அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதில்களை மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. உங்களுடைய பதில் எதுவுமே கேட்கறதுக்கான பயங்கர எக்ஸைட்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அடுத்ததான் முதல் பாடலாவே அசோக் சரணுடைய அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்த உலகம் முழுக்குமே இருக்கட்டுமே இந்த கிளைமேட்டை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. ஏன்னா காலையில் ஒரு மாதிரி இருக்கும், மதியம் ஒரு மாதிரி இருக்கும், நைட்டு ஒரு மாதிரி இருக்கும், அப்படி தான் இருக்குது. நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ காலையிலையும் வந்துட்டு மேக மூட்டமாக தான் இருந்துச்சு. இப்போ கூட சொல்லியிருந்தேன், இப்போ காலையில் கூட வெப்பநிலை நிலவரம் சொல்லும்போது காலையில் வந்துட்டு மேக மூட்டத்தோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வகையில் இப்போ நம்ம தமிழகம் முழுக்க வெயில் வந்துட்டு அதிகமாக அடிச்சிட்டு இருக்குது இல்லையா. அதில் வேலூரில் 106 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்துட்டு இப்போ வெயில் அடிச்சுட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று அதிகபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் 106 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் வந்துட்டு பதிவாகியிருக்குது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று 14 இடங்களில் சதம் முடிச்சிருக்குது. இதில் அதிகபட்சமாக வேலூரில் 106 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 41.2 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகியிருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக சென்னை மீனம்பாக்கம் திருச்சி திருத்தணி நகரங்களில் தலா 104 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 40.3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகியிருக்குது. அதே மாதிரி சென்னை மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம் கரூர் ஈரோடு காரைக்கால் நாகப்பட்டினம் பாளையங்கோட்டை புதுச்சேரி தஞ்சாவூர் நாமக்கல் மதுரை ஆகிய இடங்களில் 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பம் பதிவாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 34 ரூபாய், உருளைக்கிழங்கு 54 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 35 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 50 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் 15 ரூபாய், முருங்கைக்காய் 45 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 35 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், நாட்டு பாகற்காய் 45 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 95 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 82 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், பூஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 85 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பூவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அஸ்தம்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்டஜருடைய சைனா மேடு காதல் பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: Rita. Anna i Barraster Bait.
1: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
2: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
1: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: என்னது, கேன்சரா?
3: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
1: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
4: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நீங்கள் வந்துட்டு விளையாட்டு வீரர்களாக இருக்கீங்க, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு அணு படையில் சேரணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு தகவல் தாங்க இருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. நம்மளுடைய இந்தியாவுடைய துணை இராணுவமான சகஸ்டர் சீமா ஃபால், அதாவது SSB சொல்லுவாங்க இல்லையா, அந்த படையில் வந்துட்டு விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீட்டுக்காக காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன பிரிவுகள் அப்படின்னா, கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தமாக 404 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு, இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 25 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான கூடுதல் தகுதி சர்வதேச தேசிய பல்கலைக்கழக இடையிலான விளையாட்டு போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, அதுக்கப்புறமா உடல் தகுதி தேர்வு, இந்த 2 முறை மூலமாக இவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கூடிய முறை, நீங்க ஆன்லைன்ல தான் வந்துட்டு விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் செலுத்தணும். பெண்கள் SC ST பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, நீங்க எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 7/6/2026 அன்னைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா PPLYSSB.com PPLYSSB.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படும், அங்கே

கிட்ட சொல்லி நீங்கள் வந்து அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம அவங்ககிட்ட சொல்லி அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. வர 7ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். PPLYSSB.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணணும். இவங்களுக்கான வயது வரம்பு 17-25 வயசு கூடிய இருக்கணும். 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா இருக்கணும். அதே நேரத்தில் சர்வதேச மற்றும் தேசிய பல்கலைக்கழக இடையிலான போட்டிகளில் அவங்க வந்துட்டு சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போகிறப்புள்ள சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னன்னா 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய தமிழகத்துல மட்டும் இல்லாம நம்முடைய இந்தியா முழுக்கவுமே தங்கம் வெள்ளி கடுத்து ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு விலை மதிப்பு இல்லாம போயிட்டு இருக்குது. அப்படின்னா பெட்ரோல் மற்றும் டீசலுடைய விலை தாங்க. ஏன்னா அதுதான் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாட்களாவே அதிகமாகிட்டே தான் வந்துட்டு இருக்குது. அது உங்க எல்லாத்தையுமே கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன். இப்போ பெட்ரோல் டீசல் விலையில வந்துட்டு ஏற்றுமதி வரியை வந்துட்டு குறைச்சிருக்காங்க. அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த வின்பால் வரி அப்படிங்கிற இந்த வரியை வந்துட்டு மத்திய அரசு குறைச்சிருக்காங்க. நிறுவனங்களுடைய அசாதாரணமான லாபத்தின் மீது அரசு விதிக்கக்கூடிய இந்த சிறப்பு வரியே லின்பாண்ட் அப்படிங்கிற இந்த வரி. இந்த வரி மூலமாக வந்துட்டு இன்னையிலேருந்து வந்துட்டு நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரியை பற்றி வந்துட்டு இந்த வரி குறைப்பை பற்றி மத்திய நிதி அமைச்சகம் என்ன வெளியிட்டிருக்காங்க அறிக்கை அப்படின்னா, பெட்ரோல் ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 3 ரூபாயிலிருந்து 1.5 ரூபாயாகவும், டீசல் வரி 16.5 ரூபாயிலிருந்து 13.5 ரூபாயாகவும், விமான எரிபொருள் வரி 16 ரூபாயிலிருந்து 9.5 ரூபாயாகவும் குறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னும். இதனால் உள்நாட்டு பெட்ரோல் டீசலுக்கான வரி விதிப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருக்கிறதுனால உள்நாட்டில் எரிபொருள் கிடைக்கிறத வந்துட்டு உறுதி செய்யவும், ஏற்றுமதியாளர்கள் மிகை லாபம் பெறுவதை கட்டுப்படுத்தவும் மே மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு இந்த வரி விதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னும். இப்போது கச்சா எண்ணெய் விலை குறைந்து வருவதை ஒற்றி இந்த வரியும் வந்துட்டு குறைக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான அந்த ஏற்றுமதி வந்துட்டு குறைச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் பெட்ரோல் டீசல் விலை ஏறப்போகுதா இல்லை இறங்கப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலைநிலை வரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,395 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 115,160 ரூபாயாகவும் விற்பனையாகி இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 280 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 280,000 ரூபாயாகவும் விற்பனையாகி இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 5.70 காசுகளாக தான் வந்துட்டு விற்பனையாகி இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையோடைய விலை எப்படி இருக்க போகுது, அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்து உங்களுக்காக ஜெகதீஷுடைய அடிக்கல்லியே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் நேற்று பயங்கரமாக மழை பெஞ்சது இல்லையா. நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் 16 மாவட்டங்களில் இன்றைக்குமே கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 16 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றி சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. இதுக்கு அடுத்த நாடுமுக்கு பகுதியில் 6 சென்டிமீட்டர், கக்காச்சியில் 5 சென்டிமீட்டர், திருச்சி மாவட்டம் தென்பரதநாடு, சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது அப்படின்னும், அதே மாதிரி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டிருக்குது. கேரளத்தில் அடுத்த 3 நாட்களில் அல்லது 4 நாட்களில் வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், தமிழகத்தில் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்றைக்கும் நாளைக்கும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், வர 6ஆம் தேதி வரைக்குமே மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்னைக்கு ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூடுதலாக பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதிக வெப்பம், அதிக ஈரப்பதம் காரணமாக பொதுமக்களுக்கு அசௌகரியங்களுமே ஏற்படக்கூடும் அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்மளுடைய சேலம் மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம்

79.16 அடியாகவும் நீர் இருப்பு 41.12 டிஎம்சி ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 1951 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து நீர் திறப்பை விட வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது. நீர் திறப்பு வந்துட்டு 1000 கனஅடி இருக்குது அப்படின்னா இப்போது நீர் வரத்து 1951 கனஅடியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்த ஜாரு முரளியன் பிஎஸ்பி காம்போவில் எம்ஐஎம்ஆ சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காக நிறைய அப்டேட்ஸ்மெண்ட் வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஏற்காடு இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு ஃப்ளவர் ஷோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளவர் ஷோவில் வந்துட்டு இப்போ கண்காட்சிகள் எல்லாமே நிறைவு பெற்று இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 22ஆம் தேதி ஏற்காட்டில் கோடை விழா வந்துட்டு மலர் கண்காட்சி தொடங்கி 28ஆம் தேதி வரைக்குமே நிறைவடையும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க மாவட்ட நிர்வாகம். அதே மாதிரி இந்த நிலையில 31ஆம் தேதி வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருந்துச்சு. ஏற்காடு அண்ணா பூங்காவில் மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படிங்கிறதுனால ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு அதிகம் அளவில் வந்திருக்காங்க. அதே மாதிரி கடந்த 22ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரைக்குமே 10 நாட்கள் வந்துட்டு நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியை வந்துட்டு பெரியவர்கள் 95,791 பேர், சிறுவர்

18,138 பேர் அப்படின்னு மொத்தமாக 113,929 பேர் வந்துட்டு பார்வையிட்டிருக்காங்க அப்படின்னும், ரோஸ் கார்டனை 13,398 பேரும், ஜிஹெச்ஜி அப்படிங்கிற இந்த பூங்கா வந்துட்டு 11,483 பேரும், அதே மாதிரி ஐபிஜி 1I அப்படிங்கிற இந்த பூங்கா வந்துட்டு 2,364 பேரும், ஐபிஜி 2 வந்துட்டு 9,541 பேர் வந்துட்டு பார்வையிட்டிருக்காங்க அப்படின்னும், இது மூலமாக ஏற்காட்டில் தோட்டக்கலைத்துறை வசம் இருக்கக்கூடிய அனைத்து பூங்காக்களையும் 154,237 சுற்றுலா பயணிகள் வந்துட்டு பார்வையிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நிலையில் இந்த வருஷம் நிறைவு விழா நடத்தப்படாமே மலர் கண்காட்சி வந்துட்டு முடிக்கப்பட்டிருக்கு அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம செலுத்துகிற டிராஃபிக் எங்கே இருக்க போகுது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்குடி முனியப்பன் கோவில், சந்தியூர் மல்லூர் சீலநாயக்கன்பட்டி அம்மாப்பேட்டை, குகை அயோத்தியாப்பட்டினம் பொன்னம்மாப்பேட்டை ஜங்ஷன் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேயும் வேலைக்கு போகிறீங்க, அந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியாக நான் ஒரு கேள்வி கேட்டேன், என்ன அப்படின்னா, சிப்ஸ் பாக்கெட்டில் நிரப்பப்படும் வாயு இது, சிப்ஸ் பாக்கெட்டில் நிரப்பப்படும் வாயு இது அப்படிங்கிறது இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியுடன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
4: இப்போ நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பார்ப்போம்.
5: எப்படா, நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
6: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
2: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
8: இப்போ உங்களுக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. மத்திய அரசின் கீழே செயல்பட்டு வரக்கூடிய நபார்டு வங்கியில் இப்போ காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, ஸ்பெஷலிஸ்ட்டு 5, ரிஸ்க் மேனேஜர் 2, ஃபைனான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு 1 அப்படின்னு மொத்தமாக 8 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்பிஏ இவங்க முடிச்சவங்க வந்துட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 30-45 வயசு இருக்கக்கூடியவங்களும், அதுக்கப்புறமா 30-60 வயசு இருக்கக்கூடியவங்களும் வந்துட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு, இந்த 2 முறை மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 850 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 150 ரூபாய் கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் 1/6/2026, அதாவது இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இது பற்றின விவரங்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா nabard.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இதுக்காக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அப்ளை பண்ணணும் இந்த வெப்சைட்டில் அப்படின்னா nabard.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில். அதே மாதிரி இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 850 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 150 ரூபாய் கட்டணம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யாருக்காவது வந்து ஜாப் தேவைப்படுது அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காம அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, யார் அப்படின்னா ஸ்ரேயா. அவங்க வந்துட்டு ஜங்ஷன் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஸ்ரேயா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண நினைச்சுங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு பிளேசியோடைய தனானே ஆணைய சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாலுமே நம்ம நிலை என்னக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். சோமர

கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்கு அங்க அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்போ விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை

0: Country.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது நாடு முழுக்கவுமே இருக்கக்கூடிய ஐஐடிக்களில் இளநிலை மாணவர் சேர்க்கை வந்துட்டு ஜேஇஇ பிரதான தேர்வு வாயிலாக வந்துட்டு நடத்தப்பட்டு வந்துட்டுருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வை ஐஐடி ரூர்கி நடத்தப்பட்டு வந்துட்டுருக்குது. நடப்பாண்டுடைய ஜேஇஇ பிரதான தேர்வு கடந்த 17ஆம் தேதி வந்துட்டு நடந்திருக்குது. 1.80 லட்சம் மாணவ மாணவிகள் வந்துட்டு தேர்வு எழுதியிருக்காங்க. இதோடைய தேர்வு முடிவுகள் இன்னைக்கு வந்துட்டு https://jeeadv.ac.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஏதாவது இந்த எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு https://jeeadv.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் போயிட்டு உங்களுடைய தேர்வு முடிவுகளை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் இருக்குங்க. என்ன அப்படின்னா, நம்ம தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு கப் வெதுவெதுப்பான தண்ணியில், அதாவது கொஞ்சம் சூடாகவும் இல்லாமல் ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் ஒரு கொஞ்சம் மாதிரி வெதுவெதுப்பாக இருக்க தண்ணியில் நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காயுடைய சாரை கலந்து நம்ம குடித்தோம்னா உடம்புல சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் எல்லாமே வந்துட்டு வெளியாகி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகமாக்கும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் சாயங்காலம் மதியம் 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ள உருவாக்கக்கூடிய இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேளுங்க நாகராஜ் அவங்களோட. உங்களுக்காக ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள், அதே மாதிரி டாக்டர்ஸோட அட்வைசஸ் இல்லை மூத்தருடைய ஆரோக்கிய முத்துக்கள் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டுருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ள இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி நாகராஜ் அவங்களோட. அந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நமக்குள்ள நிகழ்ச்சி ஒரு தலைப்பு என்னென்னா, திரைப்படங்கள் சமூகத்தை மாற்றுகிறதா, சமூகம் திரைப்படங்களை மாற்றுகிறதா, திரைப்படங்கள் சமூகத்தை மாற்றுகிறதா, சமூகம் திரைப்படங்களை மாற்றுகிறதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நமக்குள்ள நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக எலெக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சேலத்தில் வந்துட்டு செவித்திறன் குடியவர்களுக்கூடிய அந்த உயர்நிலை அரசு பள்ளியில் வந்துட்டு இப்போ வந்துட்டு மாணவர் சேர்க்கை நடக்கப் போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு ஒரு அப்படி தெரிவிச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. சேலம் செவித்திறன் குறைபாடுடையவருக்கான அரசு உயர்நிலைப் பள்ளியில் 2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை வந்துட்டு நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் எம் இளம் பகவத் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழே சேலம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி ஏற்காடு அடிவாரம் அப்படிங்கிற இந்த முகவரியில் செவித்திறன் குறைபாடுடையோருக்கான அரசு உயர்நிலை பள்ளி தங்கும் வசதியோடு கூடிய சிறப்பு பள்ளியை வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டுருக்குது அப்படின்னும், இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு வரைக்குமே செயல்பட்டு வந்துட்டுருக்குது. நடப்பு கல்வியாண்டுக்கான 2026-2027 காதுகளாத மற்றும் வாய்ப்பேச இயலாத மாணவ மாணவிகளுக்கு சேர்க்கை நடைபெற்று வந்துட்டுருக்குது அப்படின்னும், இந்த பள்ளியில் மாணவ மாணவிகள் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா சிறப்பு பயிற்சி பெற்ற சிறப்பாசிரியர்கள் மூலமாக கல்வி கற்பிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கணினி பயன்படுத்துவதற்கு ஏதுவாக கணினி பயிற்சி வழங்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனி இலவச தங்கும் இடம் வசதி, உணவு, சீருடை, கல்வி உபகரணங்கள், செவித்துணை கருவி, கல்வி உதவித்தொகை ஆகிய அனைத்து நலத்திட்டங்களுமே வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2025-2026 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியுடைய தேர்ச்சி விழுக்காடு 100%. அதே மாதிரி காது கேளாத மற்றும் வாய்ப்பேச இயலாத குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய நலனை கருத்தில் வச்சுக்கிட்டு அரசு செவித்திறன் குறைபாடுடையோருக்கான உயர்நிலைப் பள்ளி கொண்டப்ப நாயக்கன்பட்டி சேலம் 8 அப்படிங்கிற இந்த முகவரியில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு சிறப்பு பள்ளியை நேர்லியோ அப்படி இல்லைனா 0427-244-2067 அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ, அப்படி இல்லைனா 9499-9339-4649 அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ நீங்கள் வந்துட்டு தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இதே மாதிரியே வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வந்துட்டு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கோ வந்து பர்த்டே விஷயத்தில் வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்மளோட நிலை என்னான 9787-7070-8 அப்படி நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படி இதெல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டால் போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் உங்களுக்காக சொல்கிறதுக்காக என்ன வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னா, இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம்குற நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறது தான். இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம்குற நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, திரைப்படங்கள் சமூகத்தை மாற்றுகிறதா, சமூகம் திரைப்படங்களை மாற்றுகிறதா, திரைப்படங்கள் சமூகத்தை மாற்றுகிறதா, சமூகம் திரைப்படங்களை மாற்றுகிறதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம்குற நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்கை 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
1: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யானா என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, சிப்ஸ் பாக்கெட்டில் நிரப்பப்படும் வாயு எது, சிப்ஸ் பாக்கெட்டுகளில் நிரப்பப்படும் வாயு எது அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் நைட்ரஜன் வாயு. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ருக்மணி பாட்டி தத்தக்காப்பட்டியிலேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலையிலேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்தும், சித்ரா பகவதி அக்கா திருச்சியிலேருந்தும், அதே மாதிரி துர்கா தேவி அக்கா திருச்சியிலேருந்து இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தினேஷ், தனேஷ், தர்னிஷா, காவியா, மாரிமுத்து இவங்க எல்லாருமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9

இன்னைக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நினைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயனர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வாகை சூடவா நிகழ்ச்சியில நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நேரத்தில் உங்க கூட பேசுறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வந்திருக்கு. இன்னைக்கு மகிழ்ச்சியாக ஒரு வந்து கேமும் விளையாட போகிறோம் வாகை சூடவாவில். என்ன ஒரு கேம் அப்படின்னா, இது வந்து நிறைய பேர் வந்து அந்த பாட்டு போட்டிலாம் வச்சு இந்த ஒரு கேம் தான் விளையாடுவாங்க. நம்ம பாட்டுக்கு பதிலாக வார்த்தைகளை வச்சு விளையாட போகிறோம். முடியும் எழுத்து அப்படின்ற ஒரு கேம் தான் இப்போ நாம் விளையாட போகிறோம். என்ன நாகராஜ், முடியும் எழுத்து புரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதாவது ஒரு எழுத்து நான் வந்து சொல்லுவேன், சாரி ஒரு வார்த்தை நான் வந்து சொல்லுவேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கடிகாரம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வார்த்தை எந்த எழுத்தில் முடியுது? இம்மில் முடியுது இல்லைங்களா? மா வரிசையில் ஒரு மூன்று வார்த்தைகளை நீங்கள் வந்து சொல்லணும். அது வந்து தமிழ் வார்த்தைகளாக வந்து இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மா வரிசையில் நான் சொல்கிறேன் அப்படின்னா மாநகரம், அதுக்கப்புறம் மாம்பழம், அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை, இந்த மாதிரி ஒரு மூன்று வார்த்தைகள் நீங்கள் வந்து சொல்லணும். அதுதான் இன்றைக்கான ஒரு கேம். தொடர்ச்சியாக நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சாங்க, அவங்களுடைய கால் கட்டாயிருச்சு. தொடர்ந்து நிறைய வார்த்தைகள் நான் வந்து சொல்லுவேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் அப்படின்னு சொல்கிறனாலும் அதுலேயும் வந்து இம் அப்படின்னு தான் வருது இல்லைங்களா? அந்த இம் வரிசையில், அதாவது மா வரிசையில் நீங்கள் வந்து ஒரு மூன்று வார்த்தைகள் வந்து சொல்லணும். நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சாங்க, அவங்களுடைய கால் கட்டாயிருச்சு. திரும்பவும் நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து தொடர்பு கொள்ளலாம். வணக்கம்.

கட் ஆயிருச்சு. திரும்பவும் வந்து நம்ம தொடர்புக்குள்ளலாம். நேயர்கள், இந்த ஒரு கேமை நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி விளையாடலாம். நம்ம நிலை எண் 9787701. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, இரண்டு பாடல்கள். பாடல்களை கேட்டுருங்க.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வாகை சூடவா நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு அருமையான இரண்டு பாடலை கேட்டோம். ஹவாக் பிரதர்ஸோட ஒரு பாடல், அதுக்கப்புறம் அச்சு அவர்களுடைய ஒரு பாடல். தொடர்ந்து இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு கேம், முடியும் எழுத்து. அதாவது நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா அது எந்த எழுத்தில் முடியுதோ அந்த எழுத்தில் ஒரு மூன்று வார்த்தைகள் வந்து சொல்லணும். அது தமிழ் வார்த்தையாக வந்து இருக்கலாம். அப்படி நம்ம கூட வந்து ருக்மணி பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி
2: வணக்கம். சமய வணக்கம். எப்படி இருக்கீங்க
1: பாட்டி? சூப்பராக இருக்கேன் பாட்டி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: பாட்டி
1: உங்களுக்கான வார்த்தை சமையல். இல்ல முடியுது. லா வரிசை.
2: லவங்கம்.
1: லவங்கம்.
2: லாவண்யா. அப்புறம் அப்புறம்
1: அதாவது ஸ்வீட்டு, ஸ்வீட் ஒரு ஸ்வீட்டோட பேரு. ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்க பாட்டி.
2: நன்றி
1: நன்றி நன்றி பாட்டி. ஒன்னு

0: இன்னொன்று சொல்லட்டுங்களா? நாற்காலி, அதுவும் லாவரிசியில தான் வருது. சரி, ஓகே. குதிரை. ஆமா,
1: ரம்பம்.
0: ரம்பம்,
1: ரகசியம்.
0: ரகசியம்,
1: ராட்சசன். ராட்சசன்,
0: ராட்சசன். ஓகே பாட்டி, ஓகே.
1: நன்றி
0: நன்றி பாட்டி.
1: இன்னொன்னு கேட்டா கூட சொல்லிருவேன், ஆனா போதும், நாயர்களுக்கு இடம் வேண்டாம்.
0: சரிங்க பாட்டி, நன்றி நன்றி
1: நன்றி சாமி, நன்றி.
0: தாதகா பட்டியிலிருந்து ருக்மணி பாட்டி நம்ம கூட வந்து விளையாண்டாங்க, ரொம்ப ஆர்வமாக விளையாண்டாங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை தொடர்ந்து நேயர்கள் கூட நம்ம வந்து கேம் விளையாடலாம். இன்னைக்கான கேம் முடியும் எழுத்து. நீங்கள் வந்து கால் பண்ணி, அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். இப்போ சிங்கம் அப்படின்னு சொல்கிறேன்னா அது வந்து இம் வரிசையில், அதாவது மா வரிசையில் முடியுது. மா வரிசையில் ஒரு மூன்று வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளாக வந்து நீங்கள் சொல்லலாம். அதுதான் இன்னைக்கான கேம். நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707078. இப்போ ஜெகதீஷ் அவர்களுடைய அடி கிளியே அப்படின்ற ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த பாடலை கேட்டிருங்க.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: வாகை சூடவா நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்ப தொடர்ச்சியா நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, முடியும் எழுத்து, அதாவது அந்த பாட்டு கேம்லாம் விளையாடுவோம். ஒரு முடியிற எழுத்துல ஒரு பாட்டு பாடணும், ஆனா ஒரு பாட்டு இல்லை. அதாவது இப்ப நம்ம விளையாடுற கேம் வந்து வார்த்தைகள் சம்மந்தப்பட்டது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, அதை முடியிற எழுத்துல அந்த வரிசையில மூன்று வார்த்தைகள் வந்து சொல்லணும். அந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட வந்து மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனா வணக்கம் அண்ணா.
4: வணக்கம்,
3: எப்படி இருக்கீங்கண்ணா? சரிங்கண்ணா. அண்ணா, உங்களுக்கான வார்த்தை கப்பல்.
4: லகரம்,
3: லகரம்,
4: லாபம்,
3: லாபம்,
4: என்ன சொல்றது, லட்டு.
3: லட்டு, ஓகே.

0: ஓகேங்கண்ணா. இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா?
1: சொல்லட்டுமாங்கண்ணா?
0: லட்சியம். ஆ சூப்பருங்கண்ணா.
1: ஆ சொல்லுங்க.
0: ஆ இன்னொரு வார்த்தை வந்து உங்களுக்கான வார்த்தை பசுமை. மா வரிசையில சொல்லலாங்கண்ணா, மா வரிசையில.
1: மனிதன்.
0: ஆ ஓகேங்க.
1: மருதம்.
0: மருதம்.
1: மாலை.
0: மாலை. ஓகேங்கண்ணா, சூப்பர் சூப்பர்ண்ணா. கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா.
1: நன்றி.
0: மாணிக்கம் அண்ணா மங்களபுரத்துல இருந்து நம்ம கூட வந்து கால் பண்ணி விளையாண்டாங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. தொடர்ச்சியா இதே மாதிரி நேயர்கள் நீங்க வந்து கால் பண்ணி விளையாடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம நிலைய எண்ணுக்கு நீங்க வந்து கால் பண்ணி விளையாடலாம். நம்ம நிலைய எண் 9787770178. இப்ப தொடர்ச்சியா பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, இரண்டு பாடல்கள். பாடல்களை கேட்டுருங்க, தொடர்ச்சியா நம்ம விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஒரு சூப்பரான இரண்டு பாடல்கள், அவாக் பிரதர்ஸோட காராட்டே அப்படின்ற இந்த ஒரு பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தொடர்ச்சியாக நீங்கள் விளையாண்டுட்டு இருக்க கேம் ரொம்ப சூப்பரான கேம். என்ன கேம் அப்படின்னா முடியும் எழுத்து. அதாவது நம்மலாம் வந்து சின்ன வயசில் அந்த பாட்டு விளையாட்டு விளையாண்டுருப்போம். ஒரு பாட்டு பாடினா அந்த பாட்டு முடிகிற வார்த்தையில் ஒரு பாட்டு பாடணும். அதே மாதிரி தான் இந்த ஒரு கேமும், முடியும் எழுத்து. ஒரு வார்த்தை நான் வந்து சொல்கிறேன், அது வந்து எக்ஸாம்பிள் வந்து பேருந்து அப்படின்னா அந்த தூ வந்து தா வரிசையில் வந்து முடியுது இல்லைங்களா. அப்போ தா வரிசையில் ஒரு மூன்று தமிழ் வார்த்தைகள் வந்து சொல்லணும். எக்ஸாம்பிள் வந்து தமிழ், அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வார்த்தைகள் தாவரம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேம் விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787-707-8. தொடர்ந்து ஒரு நேயர் இணையிறாங்க, அவங்களுடைய கால் வந்து கட் ஆயிடுச்சு, தொடர்ந்து பேசலாம். அதே மாதிரி நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். தொடர்ச்சியாக திவாகரன் இந்த ஒரு கேம், இந்த முடியும் எழுத்து அப்படின்ற இந்த ஒரு கேமை மாணவர்கள் கூட விளையாடுறாங்க. மாணவர் கூட விளையாடுறத நம்ம வந்து இப்போ கேட்கலாம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர்?
3: ரெனி நம்பிக்கை.
2: ரெனி நம்பிக்கை, வாவ், சூப்பர் நேம். யார் வச்சது இந்த பேர் உங்களுக்கு?
3: எங்க ஃபாதர் தாத்தா செலக்ட் பண்ணாங்க.
2: ஃபாதர் தாத்தாவா? ஓ, அந்த ஃபாதர் தாத்தா. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். இந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா?
3: தெரியாது.
2: சூப்பர். ஃபாதர் தாத்தாட்ட கேளுங்க. ஆ, எல்லாம் வீட்டில் இருக்கேங்க. யார்ட்டு
3: தெரியும்? ரெனிக்கு தெரியாது.
2: ரெனிக்கு தெரியாது. ரெனிக்கு எனக்குமே தெரியாது. ரெனி நம்பிக்கைன்னு ஏதோ சாமி பேர் கூட வச்சிருக்கலாம்னு நான் நினச்சேன். சரி, பரவாயில்ல, விடுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் தெரியுமா? ரெனி நம்பிக்கை
3: தெரியாது.
2: அதுவும் தெரியாது. ஓகே சரி, நான் கேம் நானே சொல்லிடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்?
3: தேர்ட் மேக்ஸ் செயின்ட் ஜோசப் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன்.
2: நல்லா படிப்பீங்களா?
3: ஆ, நல்லா படிப்பேன்.
2: ஓகே. உங்களுக்கான விளையாட்டு என்னன்னா, உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை என்ன எழுத்துல முடியுதோ அந்த எழுத்தோட வரிசையில் ஆரம்பிக்கிற மாதிரி மூணு வார்த்தைகள் சொல்லணும். ஓகேவா? விளையாடலாமா?
3: ஆ, விளையாடலாம்.
2: ஓகே. உங்களுக்கான வார்த்தை கிராமம். மாவரிசையில மூணு வார்த்தைகள். மாவரிசையிலேயே மூணு வார்த்தைகள்.
3: மாம்பழம், மாநாடு, மதுரை.
2: மா வரிசை சொன்னா மா மீ மூ எவ்வளவோ இருக்கு, மாலையே தான் இருப்பீங்களா? சரி, ஓகே. ரெமி நம்பிக்கை, ரெனி நம்பிக்கை, ரெனி நம்பிக்கை, ரொம்ப நன்றி.
3: தேங்க்யூ.
1: இதே மாதிரி இந்த முடியும் எழுத்து அப்படின்ற கேமை நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலை எண்ணுக்கு கால் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787-707-8. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துடுங்க, விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு கேம் விளாண்டுட்ருக்கோம். நம்ம நேயர்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி விளாண்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கேட்டுட்ருக்க நேயர்கள், நீங்களும் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் கால் பண்ணி விளையாடலாம். நம்ம நிலையன் 9787770178. என்ன கேம் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், புலி அப்படின்னா அந்த லீ லீ வந்து லா வரிசை, லா வரிசையில் மூன்று வார்த்தைகள் வந்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கேம் தான். தொடர்ச்சியாக நம்ம கூட வந்து காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க
1: அண்ணா? ரொம்ப நலமாக இருக்கும் அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இப்படி போயிட்டு இருக்கீங்க, காலி பண்ணிடலாம் உங்களுக்கு
1: அண்ணா? ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குங்கண்ணா,
2: ரொம்ப சந்தோஷம். பேக் டு பேக் உங்க கூட 2 days பேசிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு
1: அண்ணா. சந்தோஷம் சந்தோஷங்கண்ணா. அண்ணா உங்களுக்கான வார்த்தை தேனி, தேனீர்னா
2: தேனீர். ஓகே. ரம்பம்,
1: ரம்பம்.
2: ரஸ்தாளி, அதாவது வாழைப்பழத்தினுடைய வகை.
1: ஆ ஓகேங்கண்ணா. ரஸ்தாளி,
2: ரயில்,
1: ரயில். ஓகேங்கண்ணா. அண்ணா அடுத்த வார்த்தை பேனா,
2: பேனா. ஓகே. நாட்டாமை,
1: நாட்டாமை.
2: நாடி துடிப்பு,
1: நாடி துடிப்பு.
2: அப்புறமா நாடு,
1: நாடு. ஓகேங்கண்ணா, சூப்பர் சூப்பர்ண்ணா. ஆனா கடைசியா ஒரு வார்த்தை வாழை,
2: வாழை. வாழை எப்படி வரும், எப்படி ஆரம்பிக்கிறது?
1: லால வந்து வார்த்தைகள் இருக்கு,
2: லால லால வாழை.
1: அதான் அந்த லால, அந்த லால தான்.
2: ஓகே, அந்த லால. ஓகே, லப்பர் பந்து.
1: ஓகே ஓகே, இல்ல அந்த லா இல்லைங்கண்ணா, தமிழுக்கு வரும் இல்லைங்களா, அந்த இல்லையே வார்த்தைகள் வந்து இருக்கு.
2: ஓகே, அப்ப நகரம்.
1: ஆ ஓகே. லாவாரம்னு ஒரு வார்த்தை இருக்கு, லகு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஓகேங்கண்ணா, சூப்பர், நன்றி நன்றிங்கண்ணா கால் பண்ணி விளையாடுறேன்.
2: ரொம்ப ரொம்ப ஹாப்பி டே வந்து உங்களுக்கு.

சந்திரசேகரனே காட்பாடியில இருந்து நம்ம கூட வந்து கால் பண்ணி விளையாண்டாங்க. தொடர்ச்சியா வந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த பாடலுக்கு முன்னாடி நேயர்கள் கேட்டுட்டு இருக்க நேயர்கள், நீங்களும் வந்து இந்த ஒரு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே நம்ம நிலையனுக்கு கால் பண்ணுங்க. நம்ம நிலையன் 9787701078. என்ன கேம் அப்படின்னு திரும்ப ஒரு முறை நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாற்காலி அப்படின்ற ஒரு வார்த்தை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அந்த வார்த்தை லீ வரிசையில், அதாவது லா வரிசையில் வந்து முடியுது. லாவில் ஒரு 3 வார்த்தைகள் வந்து சொல்லணும். லப்பர் பந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு லா வரிசையில் ஒரு 3 வார்த்தைகள் நீங்கள் வந்து சொல்லணும். அதுதான் இன்றைக்கான கேம். தொடர்ந்து விளையாடலாம். இப்போ 2 பாடல்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நரேஷ்குமார் அவர்களுடைய ஒரு பாடல், சுதந்திர கலைஞர் அந்த பாடல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்வெளியே அப்படின்ற ஒரு பாடல், மாதேவ் அவர்களுடைய ஒரு பாடல். இந்த 2 பாடலும் கேளுங்கள். இந்த பாடல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
1: வாகை சூடவா,
2: வாகை சூடவா நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு கேம் நேயர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வந்து விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். முடியும் எழுத்து அப்படின்ற கேம் நீங்களும் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக நம்ம நிலை எனக்கு கால் பண்ணலாம். அது என்ன கேம் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன். காகம் அப்படின்னா அந்த இம் வரிசையில் மா வரிசையில் முடியக்கூடிய ஒரு சாரி தொடங்கக்கூடிய ஒரு மூன்று வார்த்தைகள் வந்து சொல்லலாம். மரம், மாம்பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மின்மினி பூச்சி, இந்த மாதிரி வந்து சொல்லலாம். தொடர்ச்சியாக நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. கலைச்செல்வி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா
3: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் எழுப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்க அன்பு நாகராஜ் அவர்களே.
2: அக்கா வணக்கம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க அக்கா?
3: ரொம்ப சூப்பரா இருக்கீங்க
2: அக்கா. ரொம்ப சூப்பரா இருக்குங்கக்கா.
3: தெரியுதானங்கக்கா
2: உங்களுக்கான வார்த்தை வந்து
3: வசந்தம்,
2: வரவு, வளம்,
3: வாழ்க வளமுடன்.
2: சூப்பர் சூப்பர் கா.
3: அப்புறம் வரலாறு.
2: ஓகேங்கா.
3: வசந்தி.
2: பஸ் அக்கா போதும் போதும், மூன்று வார்த்தைகள் தான் சொல்லணும்.
3: ரொம்ப நன்றிங்க
2: அக்கா. அடுத்த வார்த்தை
3: உங்களுக்கு வாழ்த்துக்கள். திவாகர ரொம்ப கேட்டேன்.
2: சரிங்க அக்கா, சரிங்க அக்கா. ஓகேங்க, நன்றி, நன்றிங்க அக்கா.
3: நன்றிங்க
2: அக்கா. வந்து மூன்று வார்த்தைகள் சொல்ல சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 7 வார்த்தைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. நன்றிங்க அக்கா. இதே மாதிரி நீங்களும் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787770178. அடுத்து 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அசோக் சரவணனுடைய ரத்த தானம் செய் அப்படின்ற ஒரு பாடலும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தனிமையின் காதல் அப்படின்ற ஒரு பாடலும் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 வாகை சூடவா நிகழ்ச்சி.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு

0: வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: ஏய் சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா B+ கிளினிக் திறக்க போறாங்க தெரியுமா?
3: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
2: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்கா. ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் B+ கிளினிக்.
5: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
6: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா FM 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 என்றும் சாரி வாகை சூடவா நிகழ்ச்சி. எப்பயும் போல ஃப்ளோவில் என்றும் நலமுடன் அப்படின்னு வந்து சொல்ல வந்துட்டேன். தொடர்ச்சியாக நம்ம நேயர்கள் இணைஞ்சு ரொம்ப ஜாலியாக வந்து இன்றைக்கி முடியும் எழுத்து அப்படின்ற அந்த கேமை வந்து விளாண்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை நான் வந்து சொல்கிறேன், இப்போ ஜன்னல் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அந்த இல்லு லா வரிசையில் ஆரம்பிக்கிற ஒரு 3 வார்த்தைகளை வந்து சொல்லணும். தொடர்ச்சியாக நம்ம கூட வந்து டால்மியா காலனி பாஸ்கரனா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
7: வணக்கம்.
0: அண்ணா நாகராஜ். நாகராஜ் அண்ணா. அண்ணா அண்ணா கேம் தெரியுந்தானுங்கண்ணா? ஆங்கண்ணா. அண்ணா கணினி அப்படின்ற வார்த்தைங்கண்ணா? கணினி. கணினி. நான் வரிசையில்
7: முடியுதுங்கண்ணா.
0: நம்பிக்கை. இல்ல நான் வரிசையில் சொல்லணுங்கண்ணா. எக்ஸாம்பிள் நகரம், நாணயம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பருங்கண்ணா. கால் பண்ணி விளையாண்டதுக்கு நன்றி. நன்றிங்கண்ணா.

டால்மிய காலனி பாஸ்கரனா நம்ம கூட வந்து விளையாண்டாங்க. நேயர்கள், நீங்களும் இதே மாதிரி வந்து விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணி விளையாடலாம். கேம் வந்து என்ன கேம் அப்படின்னா, வானம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மா வரிசையில் இன்ல முடியுது இல்லைங்களா, மா வரிசையில் ஒரு மூன்று வார்த்தைகளை நீங்கள் வந்து சொல்லணும். நம்ம நிலையை நீங்கள் கால் பண்ணி விளையாட வேண்டிய எண் 9787701078. தொடர்ச்சியாக ஒரு நேயர் வந்து கால் பண்ணுறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா ஹலோ, அண்ணா வணக்கம். அண்ணா நேயர் வந்து இணைஞ்சிட்டாங்க, ஆனால் வந்து அவங்க பேசுறது வந்து கேட்கல. தொடர்ச்சியாக பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, இரண்டு பாடல்கள், பாடல்களை கேட்டுருங்க, தொடர்ச்சியாக நம்ம வந்து விளையாடலாம்.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.

0: தேவை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்

0: ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
1: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
2: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் விளையாண்டுட்டு இருக்கங்க. அவங்க கூட நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து உற்சாகமாக கால் பண்ணி இன்றைக்கி வந்து கேமில் விளையாண்டாங்க. என்ன கேம் அப்படின்னா, முடியும் வார்த்தை, அதாவது சாரி முடியும் எழுத்து. அந்த என்ன எழுத்தில் அந்த வார்த்தை வந்து முடியுதோ அந்த எழுத்தில் ஒரு மூன்று வார்த்தைகள் வந்து சொல்லணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மலர் அப்படின்னா ரா வரிசை, ராவில் ஒரு மூன்று வார்த்தைகள் வந்து சொல்லணும். இப்போ மனிதன் அப்படின்னா நா வரிசை, நாவில் ஒரு மூன்று வார்த்தைகள் வந்து சொல்லணும். தொடர்ச்சியாக நம்ம கூட வந்து யார் விளையாட இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
4: வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
3: அண்ணா நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படின்னா இருக்கீங்க?
4: ஆ நல்லா இருக்கேன். மழை இருக்கீங்களா நேற்று?
3: அண்ணா மழை இப்பயும் நம்முடைய லைட்டாக வந்து கிளைமேட் ஒரு மாதிரியாக தானே இருக்குது. உங்களுக்கான வார்த்தை பயணம். ஆமாங்கண்ணா.
4: மந்திரம்.
3: மந்திரம். இன்னும் இரண்டு வார்த்தைகள் சொல்லணுங்கண்ணா. அடுத்து உங்களுக்கான வார்த்தை கலை. ஆமாங்கண்ணா.
4: லவங்கம்.
3: லவங்கம். ஓகேங்கண்ணா. திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பரா வந்து விளையாண்டாங்க. தொடர்ந்து நம்ம வந்து விளையாண்டுட்டே இருக்கலாம். நேயர்கள் நீங்களும் கால் பண்ணி இந்த ஒரு கேம்ல விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம நிலையனுக்கு கால் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707.8. தொடர்ந்து இரண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. டிவாஃபேபோட வாவா ராசாவே அப்படின்ற பாடல், சாந்தகுமார் அவர்களுடைய உயிரிலே கலந்தவள் அப்படின்ற பாடல். பாடலில் கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா,
6: வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு ஷோ வந்து ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து கால் பண்ணி இன்றைக்கி கேம் வந்து விளாண்டுட்ருக்காங்க. என்ன கேம் நாகராஜ் அப்படின்னு புதுசாக இணைஞ்சிருக்க நேயர்களுக்கு வந்து அப்படி ஒரு குழப்பமாக இருக்கும். அதாவது முடியும் எழுத்து அப்படின்ற ஒரு கேம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை நான் வந்து சொல்கிறேன், மரம் அப்படின்னா அது வந்து இம்மில் முடியுது இல்லைங்களா. மாவரிசையில் ஒரு 3 வார்த்தைகள் வந்து சொல்லணும். என்ன நாகராஜ் இவ்வளோ ஈஸியான கேமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படி விளையாண்டு பார்க்கும்போது தான் அடுத்த வார்த்தை ஞாபகத்தில் வராது. ஸோ இந்த கேமில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, உடனடியாக நம்ம நிலையை எனக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி விளையாடலாம். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திவாகரனே அங்கே மாணவர்கள் கூட விளையாண்ட ஒரு விஷயங்களை பார்க்கலாம்.
7: ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்.
7: உங்கள் பெயர்
8: ஹேமா.
7: ஹேமா, உங்கள் பேர் ஹேமா, சூப்பர் ஹேமா. எங்கேருந்து வரீங்க?
8: சேலம், பனங்காடு.
7: பனங்காடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
8: தேர்ட் பிகாம் சிஏ.
7: அவ்வளோதான், தேர்ட் பிகாம் சிஏல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க. ஆமாம் தானே?
8: செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
7: அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா?
8: படிச்சுட்டு இருக்கேன்.
7: படிச்சுட்டு இருக்கேன், அது சொல்லணும் இல்லை, அப்போ தானே தெரியும் நீங்கள் ஒரு திறமையான மாணவின்ட்டு. ஓகே ஹேமா, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு
8: தெரியுமா? தெரியும்.
7: விளையாடுவோமா?
8: ஆ, விளையாடுவோம்.
7: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சர்க்கரை. ரா வரிசையில் எவ்வளவோ இருக்கு. ரா ரா

0: விளையாடுறாங்க, அதை வந்து கேட்கலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர்?
2: நயன்தரன் ஷா.
1: நயன்தரன் ஷாவா? அப்படிங்கப்பா, என்னடா பேர் இது? ஓகே, நயன்தரன் ஷா, எங்கேருந்து வரீங்க?
2: ஓமலூர், சேலம்.
1: ஓமலூர், சேலம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: செயின்ட் ஜோசப் காலேஜ், தேர்ட் இயர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன்.
1: நல்லா படிப்பீங்களா?
2: நல்லா படிப்பேன்.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா?
2: தெரியும்.
1: விளையாடுவோமா?
2: விளையாடலாம்.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை பொங்கல்,
2: லட்டு.
1: இது சொல்லிடுங்க ஈஸியா. ஓகே, நெக்ஸ்ட்.
2: லட்சம்.
1: லட்சம்,
2: லட்சியம்.
1: ஓகே, சூப்பரா. நன்றி,
2: நன்றி.
0: தொடர்ச்சியாக பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சூப்பரான ஒரு பாடல், பாடலை கேட்டுருங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 வாகை சூடவா நிகழ்ச்சி.

0: இந்த வாரம் லீவ் வேற வருது, எல்லாரும் படத்துக்கு போலான்னு பார்த்தா நம்ம ஊர்ல இந்த வாரம் என்ன படம் போட்டிருக்காங்க, எந்த படம் நல்லா இருக்குன்னு தெரியலையே.
1: அட, இதுக்கு ஏங்க பெருசா யோசிக்கிறீங்க, நம்ம சோனா எஃப்எம்ல தான் அந்தந்த வாரம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகுற படத்தை பத்தி ஏ டு இசட் சூப்பரா பேசுறாங்களே.
2: வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சினி சினி சினிமா, சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாகை சூடவா நிகழ்ச்சியில். இன்னைக்கு நாகராஜ் உங்ககிட்ட வந்து விளையாண்டுட்ருக்கேன். நேயர்கள் எல்லாருமே வந்து கால் பண்ணி விளையாண்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்த்தைகள் வந்து பட்டுன்னு ஒரு 7 வார்த்தைகள் கூட சொன்னாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து அடுத்த ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு 3வது வார்த்தை ஞாபகம் வராமல் கூட வந்து இருந்தது. இது நார்மல் தான், நமக்கு வந்து அந்த வார்த்தைகள்லாம் தெரியும், ஆனால் திடீர்னு வந்து ஞாபகம் வராது. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. நேயர்கள் கால் பண்ணி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணி இன்றைக்கான அந்த கேமை வந்து விளையாடலாம். அதே மாதிரி நேயர்கள் நீங்கள் வந்து என்கிட்ட கூட ஏதாவது ஒரு வார்த்தை வந்து நீங்கள் சொல்லலாம். அந்த வார்த்தைக்கு நானும் வந்து அந்த முடிகிற வார்த்தையில் ஒரு 3 வார்த்தைகள் நான் வந்து சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவீரன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது அப்படின்னா நான் வரிசையில் முடியக்கூடிய ஒரு 3 வார்த்தைகளை பதில் சொல்லணும். அதாவது நான் வரிசையில் என்னென்ன இருக்குது, நாகம் அது கூட வந்து நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து சொன்னாங்க நண்பன் அப்படின்ற வார்த்தை வந்து ஒருத்தர் சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு வார்த்தை பாருங்கள், எனக்கே ஞாபகம் வரல. இந்த மாதிரி நார்மலான அது நமக்கு வந்து தெரியும். நான் ஒரு சில ஏகப்பட்ட வார்த்தைகள் என் பேர் கூட வந்து அந்த வார்த்தையில் தான் வந்து ஆரம்பமாகும். தெரிஞ்சிருந்தாலும் பட்டுன்னு ஞாபகம் வராது. ஸோ நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி எல்லாருமே கால் பண்ணி ரொம்ப ஜாலியாக விளையாண்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையினுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்பலாம், கால் பண்ணியும் சொல்லலாம். அதே மாதிரி குறிப்பாக நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலுக்கு டைம் அவுட் பண்ணலாம். இப்போ கூட வந்து நம்மளுடைய அண்ணன் ஒருத்தர் வந்து கால் பண்ணி இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாகராஜ், அந்த பாடலுக்கு நான் வந்து ஓட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஓட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணி இல்லை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா கூட அந்த பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதோடு நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி கால் பண்ணி விளையாண்ட எல்லாருக்குமே நன்றி. அதுக்கு மேலே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட திவாகரனை விளையாண்டதும் ரொம்ப ஒரு சூப்பராக வந்து இருந்தது. அவங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ எல்லாருக்கும் பாய். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். தொடர்ச்சியாக நரேஷ்குமாரோடைய இது எங்கள் சேலம் ஜில்லா அப்படின்ற ரொம்ப ஒரு ஃபேமஸான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுருங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி நேயர்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். அப்படி சொல்றேன். கோடை காலம் வந்த உடனே எல்லாத்தோட மனசுலயும் ஏற்படக்கூடிய ஒரே பயம் பாம்பு வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருமோ அப்படின்றது தான். பெரும்பாலான மக்கள் வந்து இது கிராமங்கள் அல்லது வயல்கள்ல மட்டுமே நடக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோடை காலத்துல நகரங்கள்ல கூட பாம்புகள் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிரும். குறிப்பா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதேனும் காலியான நிலம், வடிகால் அல்லது தோட்டம் இருந்துச்சு அப்படின்னா பாம்பு நுழையக்கூடிய ஆபத்து தொடர்ந்து அதிகரிக்குது. இதுக்கு ஒரு எளிமையான தீர்வு இருக்குங்க. இத நீங்க ஈஸியா வந்து பெற முடியும். அது வேற ஒண்ணுமே இல்லைங்க, தேங்காயோடு இத உங்களோட கதவு சட்டத்துல நம்ம வைக்கலாம். இல்லைன்னா பாம்பு வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க கூடிய இடத்திலயோ, தோட்டத்துக்கு பக்கத்திலயோ, வாயில்ல மூலையிலயோ, பின்புற கதவு இல்லைன்னா வராண்டாவோட மூலையிலயோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். தேங்காயோடு வச்சோம் அப்படின்னா பாம்பு வர்றது எந்த மாதிரி தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிக்கலாம். தேங்காய் ஓட்டுக்கு ஒரு சிறப்பு வகையான வாசனை இருக்கு. அது பாம்புகளுக்கு பிடிக்காத வாசனைன்னு சொல்லலாம். மனிதர்கள் இந்த வாசனைய அதிகமா உணர மாட்டாங்க, ஆனா பாம்புகளுக்கு ரொம்பவே வலுவான வாசனை உணர்வு இருக்குது. இந்த வாசனையை முகர்ந்த உடனே வாசனை வரக்கூடிய திசையில போறத பாம்புகள் நிறுத்திடுது. ஃபர்ஸ்ட் ஒரு உலர்ந்த தேங்காயை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பகுதியில இருந்து இலைகளை அகற்றணும், இல்லனா முழு தோலையும் நல்லா பிரிச்சுக்கணும். இப்ப உள்ள இருக்கக்கூடிய தேங்காய 3-4 பகுதிகளா வெட்டணும். உங்களோட கதவோட 2 மூலைகள்லயும், தோட்ட பாதையிலயும், ஜன்னல் பக்கத்திலயும், இல்லனா உங்களுக்கு தேவையான இடங்கள்ல வச்சுக்கலாம். அதோட வாசனை இருக்கக்கூடிய வகையில ஒவ்வொரு 7-10 நாட்களுக்கு ஒரு தடவை அதை மாத்திக்கிட்டு இருக்கணும். இது உண்மையிலேயே வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த தீர்வு பல தலைமுறைகளாக குறிப்பா கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்கள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த ரசாயனங்கள் இல்லனா பொருட்கள் இல்லாமலே தங்களோட வீடுகளை பாம்புகள் கிட்ட இருந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த ட்ரிக் அவங்க கிட்ட ரொம்பவே பிரபலமா இருந்திருக்கு. இப்ப நம்ம வீடுகள்ல அதிகமான மரங்கள், செடிகள், தோட்டங்கள் மற்றும் திறந்த வெளி பகுதிகள் இருக்கிறதுனால இந்த முறை பயனுள்ளதா இருக்கு. நல்லா கனமழை பெஞ்சிட்டு இருக்கு, ஓடுகள் நனைஞ்சிருச்சு. உடனடியா அதை வந்து அகற்றிட்டு உலர்ந்தவற்றை நம்ம வைக்கணும். இந்த நடவடிக்கைகள் வீட்டு பாதுகாப்புக்காகவும் மட்டுமே இருக்கும். வீட்டுல ஏற்கனவே ஒரு பாம்பு இருக்கிறதா நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா உடனடியா ஒரு நிபுணரையோ இல்லனா வனத்துறையோ தொடர்பு கொள்ளணும். பழங்குடியின மக்கள் அவங்களோட வீடுகளுக்கு பக்கத்துல பாம்பு வராம தடுக்க தேங்காய் ஓட்ட தினமும் மாலையில எரிக்கிறாங்க. இதுல இருந்து வரக்கூடிய வாசனையினால பாம்புகள் வீட்டுக்குள்ள நுழையறதில்லை.

இந்த டிப்ஸை நீங்க பயன்படுத்தி இது வேலை செய்யுதா என்ன அப்படின்றத நீங்க எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாங்க. 9787707 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீது.
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.

0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ₹1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
3: இல்லையே, என்ன விஷயம்?
2: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்ம

0: சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல.
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசி இருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மீன் வளர்ப்புல சந்தைப்படுத்தல் அப்படின்றது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க.
5: இந்த சந்தைப்படுத்துதலை பத்தி பாத்தீங்கன்னா, நம்ம நேரடியா சந்தைப்படுத்தும் போது லாபகணம் அதிகமா இருக்கும். இப்ப நம்ம ஒரு வியாபாரி கிட்ட நம்ம கொடுத்தோம்னா 100 ரூபாயிலிருந்து 120, 130 இப்படிதான் எடுப்பாங்க. நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை டயத்துல ஒரு நல்ல அதே பிகினி நல்லா ரெடி பண்ணிட்டோம்னா, ஒரு சண்டே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல நல்ல பஜார் உள்ள இடத்துல நாட்டு மீன் விற்பனைக்குன்னு சொல்லி போட்டு கட்லா ரோகு படத்தை போட்டு போட்டீங்கன்னா அது ஒரு சேல்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் ரன் பண்ணலாம். ஏன்னா நம்ம ரேட்டு பாத்தீங்கன்னா 130 இருப்போம். சேலத்துல பாத்தீங்கன்னா 130 ரூபா 140 ரூபாய்க்கு தான் ஹோல்சேல் கொடுக்குறாங்க. இப்ப ரீட்டைல் பாத்தீங்கன்னா 200 ரூபா விற்கிது. அப்படி நம்ம ரீட்டைல் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளையும் பண்ண முடியாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணும்போது நல்லா இருக்கும்னு வச்சுங்களா. ஒன்று சந்தைப்படுத்தல் தான் மெயின். மீன் வளர்ப்புல சந்தைப்படுத்தல தான் நம்ம லாபகரணத்தை கொண்டு போகலாம். ஒரு ஆர்வம் இருக்கும். நம்மளே நம்ம ஹோல்சேலில் கொடுத்தா அதில் 10% கமிஷன் வேற போகும். அதில் இப்போ நீங்கள் ஹோல்சேலில் வந்து பார்த்தீங்கன்னா 130, 120 கொடுத்தீங்கன்னா கமிஷன் வேற எடுத்துக்கிறாங்க. அதில் 10% கமிஷன். 1 லட்சம் இருந்ததுன்னா 10,000 உங்களுக்கு கமிஷனே போயிடும். நமக்கு 90,000 இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆள் லேபர் வண்டி வாடகை இதெல்லாம் இருக்கு. நம்ம லோக்கல்லே விற்கும் போது இதெல்லாம் குறையும். லேபர் வண்டி லேபர் இருக்கும் பட் ஆனால் வண்டி வாடகை இதெல்லாம் குறையும், கமிஷன் குறையும். நம்மளும் கொஞ்சம் விற்கலாம், கொஞ்சம் கொடுக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்கும் கொடுக்கலாம், நம்ம விற்பனையும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அப்படிங்கும்போது இப்போ சந்தைப்படுத்தல் தான் மெயினான விஷயம் ஒன்று. அடுத்து நோய் தாக்கத்தை பற்றி பார்த்தோம். நோய் தாக்கத்தில் பார்த்தீங்கன்னா செதில் நோய்கள் வரும். கில்லில் வந்து பார்த்தீங்கன்னா பனிக்காலங்களில் கில்லில் வரும். அப்படின்னு கட்டலாம் பார்த்தா செதில்கள் செதிலில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளைய முட்டு முட்டாக இருக்கும். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதே போல் இந்த கோடை காலத்தில் மீன் சாகுதுன்னு சொன்ன பாருங்க, அதே போல் டயத்தில் நிறையா மீன் சாகும். இதுக்கெல்லாம் சில பேரலாக்சின் மருந்து கொடுக்கலாம். இப்போ அதுக்கு தந்தது எப்படின்னா தண்ணியை சுத்தப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பர்மனேட் கொடுக்கலாம் மெயினானது. அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் சாகுதுன்னா மீனோட இறப்புக்கு தகுந்தாப்புல நம்ம பண்ணலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து தீனி இப்போ இறப்பு தன்மை இருக்கும்போது நம்ம தீவனம் கொடுக்கறத க்ளோஸ் பண்ணணும். மீனை பிடிக்கணும். மீனை பிடிச்சி பெரிய மீன்லாம் நம்ம எடுக்கும் போது அதோட மீனோட இது குறையும். கிளைமேட் இந்த போல் மழை இப்போ நல்ல கோடையாக இருக்கும் போது இந்த மழை பெய்யறதுனால தான் உள்ள இந்த நிகழ்வுகள் நடக்குது. பாக்கி நேரத்தில் இதே போல் நிகழ்வு நடக்காது. பாக்கி நாளில் என்னன்னா நோய் தாக்கங்கள் லேசாக இருக்கும், அவ்வளோதான். இதில் வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. இதில் தீவனத்தில் கொடுத்தே மருந்துகள்லாம் இருக்குது. சில மருந்துகள்லாம் அதெல்லாம் கொடுத்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த இறப்பு வீதத்தை தடுக்கலாம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. என்னங்க மீன் வளர்க்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வழிமுறைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்களுமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல மீன் இறக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில சமயம் நல்லாவே வெயில் அடிச்சிட்டு இருக்கு, திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகி மழை பெய்யுது, அந்த சமயத்திலயும் வந்து மீன் இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா இந்த பருவ கால மாற்றம் ஏற்படுறதுனால மீன்கள் வந்து இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தகுந்த வழிமுறைகளை நம்ம மேற்கொண்டா அப்படின்னா அந்த பாதிப்புல இருந்து நம்ம வந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: வேளாண் விஞ்ஞானி டாக்டர் சரவணன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப திசு வளர்ப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட விளக்கமா அதை பத்தி சொல்ல போறாங்க. இத கண்டிப்பா நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: கல்ச்சர் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பெரிய கிரீக் அண்ட் லாட்டின் கிடையாது. நம்ம மூதாதையர்கள் கிள்ளி எப்படி நட்டு இப்ப அந்த செடியை உருவாக்குனாங்களோ அதை நம்ம ஒரு இலையில இருந்து ஒரு செல்லை எடுத்து உருவாக்க போறோம், அவ்வளவுதான். சோ அந்த வளர்ப்பு திறனை வந்து நம்ம மேம்படுத்த போறோம். இந்த செடிகள் வந்து பெருவாரியான விவசாயிகளுடைய வாழ்க்கையில விளக்கேற்றி வைக்கும் போது, அவங்களுடைய நஷ்டங்கள்ல இருந்து அவங்கள காப்பாற்ற போது, நோயற்ற நோய் எதிர்த்து போராடக்கூடிய இம்யூனிட்டி கொண்ட அந்த செடிகளை எடுத்து, வீரியமான செடிகளை எடுத்து நாங்க பண்றதுனால இவங்களுக்கு நோயிலிருந்து காப்பாற்றுறதுக்கு செலவு பண்ண வேண்டிய பணம் மிச்சமாக போகுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த குப்பனூர் அப்படிங்கிற இந்த கிராமத்தில் ஏற்படுத்தக்கூடிய பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், தாவர திசு வளர்ப்பு லெபார்டரியிலிருந்து வரப்போற நன்மைகள். இது சேலம் மக்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாவே நாங்க இதை அனுப்ப போறோம். ஏன்னா இதை வந்து பெரிய ப்ராஜெக்டா பண்றதுக்கு முடிவு பண்ணி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல உதவியோட இதை நாங்க செய்யறோம். இதுக்கு நபார்டு வங்கியும், அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அந்த டிபார்ட்மெண்ட்டும் அவங்க நமக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஆகையால இது இந்தியா ஃபுல்லாவே இது சென்றடையும். வேற நாடுகள், இப்போ மொசாம்பிக்னு ஒரு நாட்டில இருந்து கூட இந்த திசு வளர்ப்புல ஒரு 500,000 கன்றுகள் கேட்டிருக்காங்க. அது போல நாடுகள், ஆப்பிரிக்கா, நெய்பரிங் கண்ட்ரி ஸ்ரீலங்கா, சிலோன், அடுத்தது மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இந்த மாதிரியான இடங்கள்லயும் சரி, ஆர்னமெண்டல் அழகு சாதனம் அந்த மாதிரியான செடிகளும் கேட்கறாங்க. இதெல்லாம் நம்ம செய்து கொடுக்கலாம். மருத்துவ ரீதியான செடிகள் மிக முக்கியமானது. எதெல்லாம் மருத்துவ ரீதியான செடிகள் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதோ அதை கோடிக்கணக்கில் உற்பத்தி பண்ணி நம்ம மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். ஆகையால இந்த ப்ராஜெக்டுக்கு நம்ம சேலம் மக்கள் அனைவரும், இது ஒரு பெருமை பெறக்கூடிய ஒரு விஷயம். இதுக்காக நாம இத முயற்சியை வெற்றி பெற இறைவனை

0: வேண்டி என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன். டாக்டர் சரவணன், வணக்கமுடன்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சேலம் மாவட்டம், மத்த மாவட்டங்கள், அதே போல இந்தியாவிலயும், அதுக்கப்புறமா மருத்துவ செடிகள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மத்த நாடுகளுக்கு நாங்க வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதுசா செய்யக்கூடிய ஒரு விவசாயம் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இன்னும் வந்து நிறைய விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கண்ணன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பயிரோட மூல ஆதாரம் எது, அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இத நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: அது மட்டும் இல்ல, அப்ப விதைகள் தான் வந்து எந்த ஒரு பயிருக்கு மூல ஆதாரம். இப்ப இந்த விதைகளை வந்து நம்ம வந்து சேகரித்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு ரெண்டு வகையான பிரச்சனைகள் வருது. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தா, விதைகளினுடைய முளைப்பு திறன் குறையுது. இன்னொன்னு என்னன்னு பார்த்தா, இந்த விதைகளினுடைய முக்கியமா சொல்ல போனா பூச்சிகளினுடைய சேதாரம் மிக அதிகமா இருக்குது. இது ரெண்டுக்குமே நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அதே ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இப்ப ஒரு பொருள் ரெண்டையும் வந்து கவனிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு என்னங்க பண்றது? நார்மலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், பூச்சி மருந்தை கலந்து வச்சிருவோம். இந்த பூச்சி மருந்தை கலந்து வைக்கிறது என்ன ஆகும்னா, பூச்சி சாகும். சில நேரம் பூச்சிகள் வந்து இந்த பூச்சி மருந்துக்கு வந்து எதிர்வினையை உண்டாக்கி அந்த பூச்சி மருந்தால சாக முடியாத சூழ்நிலையும் போயிடும். இரண்டாவது, அந்த பூச்சி மருந்தினுடைய ரெசிடியூ அதுல வர்றதுனால சப்போஸ் அதனுடைய பயன்பாட்டுக்கு வர்றப்ப அதனுடைய தாக்கத்தை கொடுக்கும். இப்ப நானோ தொழில்நுட்பத்தின் மூலமா நானோ துகள்களை நம்ம உருவாக்குறோம். நானோ துகள்கள் அப்படிங்கிற உதாரணத்துக்கு சிலிக்கா துகள்கள். சிலிக்கா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண், மணல், ஆற்றுப்படுகைகள் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய மணல்கள் எடுத்து அதை

0: அளவுக்கு வந்து நம்ம வந்து சிறிய துகள்களா மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம துகள்களா மாத்தலாம். அதுக்கு பேரு நானோ சிலிகான் துகள்கள். ஆகும் போது எங்க இருந்து வருது? மணல்ல இருந்தா வருது. மணல்லையும் மணல்லையும் வருது இயற்கை தானே, அதை நம்ம வந்து நேச்சுரல் தானே சொல்லுவோம். இப்ப இந்த மணல்ல வரக்கூடிய இந்த துகள்கள் அதனுடைய கிறிஸ்டாலிட்டின்னு சொல்லுவோம். கிறிஸ்டாலிட்டி அப்படின்னு சொன்னா உப்பு கற்களுக்கும் உப்பு துகள்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. உப்பு கற்களுக்கு வந்து கூர்மை அதிகமா இருக்கும், குத்தும் தன்மை அதிகமா இருக்கும், சரிங்களா? உப்பு துகள்களுக்கு என்ன ஆகும்? பவுடர் மாதிரி இருக்கும், வேகமா கரையும். இப்ப நம்ம இந்த மணலை வந்து நம்ம அப்படிதான் பண்ண போறோம். அதாவது கற்களா இருக்கக்கூடிய இந்த மண்ணை துகள்களா மாத்த போறோம். இப்ப இதை வந்து பொடி பொடியா அரைச்சு அரைச்சு அரைச்சு நானோ சைஸுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு அதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? இந்த விதைகள் மேல நம்ம தடவுறோம். விதைகள் மேல கலந்து விதை நேர்த்தி செஞ்சு நம்ம வந்து இதை வந்து சேமிச்சு வைக்கும் பொழுது இந்த விதைகளுக்கு மேல இது எல்லாமே இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வண்டுகள், பல்சஸ் வண்டு, அப்புறம் வந்து நெல்லுல வரக்கூடிய கூன் வண்டு, இது எல்லாம் வந்து சேதாரப்படுத்த வரும். இப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த வண்டுகள் எல்லாமே விதை மேல ஊர்ந்து போகும் பொழுது இந்த பவுடர் அதை கையிலேயோ காலிலேயோ ஒட்டிக்கிறோம். உடனே நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா எங்க போகணுமோ அதான் அந்த வண்டு மறந்துடும். அந்த வண்டு முட்டை வைக்க போயிட்டு இருக்கும், ஆனா மேல இந்த பவுடர் பட்டதுனால அது ஏதோ ஒரு அன்இசியா இருக்கும். என்னடா என்னமோ பட்டுச்சு நம்ம மேல அப்படின்னு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நெல்லுல வரக்கூடிய வண்டுகள் என்ன மாதிரி சேதாரத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம சேலம் மாவட்டம் சுற்று வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விவசாயிகள் நெல் வந்து பயிரிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது வந்து இது அவங்களுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: காலையில எந்திரிச்சாச்சு, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது, என்ன காய் இருக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய்மார்கள் டெய்லியுமே வந்துட்டு ஒரு சவாலான விஷயத்த சந்திக்கிறாங்க. சரிங்க, குழம்பு செய்யறாங்க, ரசம் செய்யறாங்க, பொரியல் செய்யறாங்க, அதுக்கப்புறம் தயிரோ மோரோ வந்து தாளிக்கிறாங்கன்னு வைங்க. இதுக்கெல்லாம் முக்கியமா வந்து ஒரு விஷயம் தேவைப்படுது. என்ன? கொத்தமல்லி தலை, அப்புறம் கருவேப்பிலை. சரி, இந்த கொத்தமல்லி தலை இருக்கு இல்லைங்களா, இதை வந்து வீட்டிலேயே நம்ம என்ன மாதிரி வளர்க்கறது, சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது அப்படின்னு வைங்க, அதை பிச்சு போட்டோம் அப்படின்னா அந்த குழம்போ ரசமோ சும்மா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இல்லையா? அதை பத்தி தான் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. தனியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி நம்மளோட சமையல் அறையில முக்கிய பொருளா இருக்கு. சுவையும் நறுமணமும் தரக்கூடிய கொத்தமல்லியில ஆரோக்கிய நன்மைகளும் இருக்கு. கொத்தமல்லி இலையில விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் கரோட்டினாய்டுகள் அதிக அளவுல இருக்கு. கொத்தமல்லிய கொதிக்க வச்ச நீரை அருந்தி வந்தோம் அப்படின்னா உடல் எடை குறைக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கவும் முடியும். ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி வளர்க்க நினைக்கிறவங்க வளர்ந்த செடியில இருந்து ஆரோக்கியமான தண்டுகளை வெட்டி மணல்ல நட்டு வளர்க்கலாம். கருக வாய்ப்பு இருக்கு. கொத்தமல்லி வளர அதிக சூரிய ஒளி தேவையில்லைங்க, ஏன்னா அது வளரக்கூடிய இலைகளை கருமையாக்கி சேதப்படுத்திடும். அதனால குறைஞ்ச அளவு வெயில் குளிர்ச்சியாகவும் நிழலாகவும் இருக்கக்கூடிய இடத்துல வச்சோம்னாவே போதும். நீங்க பயன்படுத்தக்கூடிய மணல் தரமானதா இருக்கணும், மணல் கரிம பொருட்கள் நிறைஞ்சதா இருக்கிறத உறுதிப்படுத்திக்கணும். கொத்தமல்லிய நடவு செய்யறதுக்கு முன்னாடி இயற்கை உரம் கலந்து பயன்படுத்தணும். நீங்க தண்டுகளை நடவு செய்யறது மட்டும் இல்லாம கொத்தமல்லி விதைகளை பயன்படுத்தியும் இலைகளை வளர்க்கலாம். இதுக்கு கொத்தமல்லி விதைகளை சரியான இடத்துல விதைக்கிறது ரொம்பவே முக்கியம். அத நேரடியா தரையில இல்லனா கொள்கலன்கள்ல 5-7 அங்குல ஆழத்துல விதைச்சு அத மண்ணால லேசா மூடணும். அதுக்கப்புறமா தண்ணீரை லேசா தெளிச்சிடணும். முளைக்கிற வரைக்கும் மண்ணை ஈரமா வச்சிருக்கணும். விதைகளுக்கு இடையில போதுமான இடைவெளி இருக்கணும், அப்பதான் இலைகள் நல்லாவே வளரும். விதைகள் இல்லனா நாற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வளர்த்தாலுமே 6-8 அங்குல இடைவெளியில வைக்கணும். கொத்தமல்லி வளரக்கூடிய கட்டத்துல மண்ணை ஃபுல்லாவே ஈரமா வச்சிருக்கிறது முக்கியம். தொடர்ந்து தண்ணீர் ஊத்துறதுக்கு பதிலா லேசா அப்பப்ப தெளிச்சிடுறது, ஒரு துணியில ஈரம் செஞ்சு மணலை மூடி விடுறது, இது எல்லாமே செய்யலாம். இலைகள் வளர்ந்ததுக்கு அப்புறமா கூடுதல் ஊட்டச்சத்துக்காக அரிசி கழுவிய தண்ணியில ஊத்தலாம். 1-2 மாதங்களுக்கு இப்படி செஞ்சோம் அப்படின்னா கொத்தமல்லி இலைகள் நல்லாவே புதரா வளர்ந்து மென்மையான வாசனைய தரும். கொத்தமல்லி இலைகள் அதிக வெப்பநிலையில கடுமையான சூரிய ஒளியால வாடி சேதம் அடையலாம். அதனால மதியம் சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்கிறப்ப செடிய பருத்தி துணியால மூடி வைக்கலாம். என்னங்க, உங்க வீட்லயும் இந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி செடியை வளர்த்து அந்த தலையை பிச்சு நம்ம குழம்புக்கோ ரசத்துக்கோ பொரியலுக்கோ போட்டோம் அப்படின்னா சும்மா வாசம் அல்லும் இல்லையா? சரிங்க, இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. டாடா பை பை நேர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, பொதுவா நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதை பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதை பண்ணால் இவன் இந்த இடத்துக்கு போயிடுவான், அந்த இடத்துக்கு போயிடுவான்னு சில பேர் பொறாமையில் சொல்லுவாங்க, சில பேர் பயத்தில் சொல்லுவாங்க, அவன் அங்கே போய் எதாவது லாஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலுமே நமக்கு என்ன விஷயம் வரும், நமக்கு என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். என்ன நேர்களே, இவன் என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி நான் பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான அன்புமணி அவர்கள் அவங்களோட பயணத்தை தொடங்கும் போது நிறைய சவால்களை சந்திச்சிருக்காங்க. நீ இந்த விஷயத்தை பண்ணாத, ஏன் இதை பண்ற, இதுல எந்த சக்சஸுமே இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாலுமே அவர் வந்து தனியாக அவரோட சொந்த காலில் நின்று மென்ஸ் வேர்னு சொல்லிட்டு ஒரு துணிக்கடையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவுமே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொல்ல போகிறாரு. அவர் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கோம். வணக்கம் சார், உங்களோட மென்ஸ் வேர் கடையோட ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார்?
2: பேர் அன்புமணி. நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன். டிப்ளமோ முடிச்சுட்டு நான் ஒரு கம்பெனி ஒர்க்கு போனேன். செட் ஆகல. சென்னை போயிட்டு ஒரு 3 மந்த்ஸ் இருந்தேன். வீட்டிலிருந்து இருக்க முடியல, வந்துட்டேன். அப்புறம் இங்கே 1 வருஷம் அப்படியே இருந்தேன். அப்புறம் சர்க்கிளில் ஒரு நாள் ஒரு சின்ன கடைக்கு வேலைக்கு போனேன். அது 2 வருஷம் அங்கேயே ஒர்க் பண்ணேன். நானே எல்லாம் பார்த்து பர்ச்சேஸு மேனேஜ்மெண்ட்டும் ஃபுல்லாக பண்ணேன். அப்புறம் நான் இருக்கிறத பார்த்து அவங்க நம்ம ஷாப்பை எடுத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் தனியாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் கடைக்கு போகும்போதே எங்கள் அப்பா கம்பெனி விட்டு நிற்கும் போதே, உனக்கெல்லாம் யாரோ பொண்ணு தருவா துணி கடைக்கு போனா அப்படின்னாரு. நான் அப்படியே கொஞ்சமாக வீட்டிலலாம் பயங்கரமாக துணி கடைக்கு வேலைக்கு போகிறான், என்ன அதில் வரப்போகுது அப்படின்னாங்க. அப்புறம் நானே ஒன்றா ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணேன். அப்புறம் தனியாக வந்தேன். தனியாக வந்துட்டு நான் ஒரு சின்ன கடையை இப்போ வச்சுருந்தேன். தனியாக அதுலேயும் ஸ்ட்ரகிள், நிறையா ஸ்ட்ரகிள். அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போதே என்கிட்ட சுத்தமாக இல்லை. என்னோட கோல்டு, அந்த 2 வருஷம் வேலைக்கு போன காசை எடுத்துச்சு, அதோட வச்சு ஒரு கோல்டு வச்சு அதோட அமௌண்ட் எடுத்து அதை கொஞ்சமாக ஒரு சீட்டு போட்டு அதை ரெடி பண்ணி இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கேன். அப்புறம் இப்பயும் கஷ்டம் இருக்கும். இப்பயும் வந்து கடன் இல்லாமலாம் இல்லை. இப்பயும் ஒரு பிஸ்னஸில் 3-4 லட்சம் கடன் இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்போ போனால் கடன் இருக்குது. அதேமாதிரி இப்போ அடுத்தது ஒரு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். கொஞ்சம் நாங்கள் இந்த இதிலே ஸ்ட்ரகிள்னால் கொஞ்சம் வாடகை ரெண்டு பிரச்சனை சரி, பக்கத்தில் கொஞ்சம் பெருசாக போகலான்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்ருக்கோம்.
1: ஓகே ஓகே சார், உங்களோட ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன உங்களை சொன்னாலும், உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தாலும், உங்களோட கோலை நோக்கி நீங்கள் பயணித்து இந்த ஜேர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். சார், அடுத்து வந்து நீங்கள் என்ன கடை வச்சுருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: ப்ரோ, நம்ம பதநாயக்கம்பாளையம், அங்கே தான் நம்ம ஒரு மென்ஸ் வேர் வச்சுருக்கோம். பசங்களுக்கு தான் இந்த மென்ஸ் வேர் ஃபுல்லாக வச்சுருக்கோம். நம்ம சுற்று வட்டாரத்தில் பசங்க ஃபுல்லாக இங்கே நம்ம ஷாப்பில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எடுக்கிறவங்களும் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இப்போ எடுத்துகிட்டு போகிறவங்களும் அவங்க வேறு அவங்ககிட்டே சொல்கிறாங்க, அவங்க நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது எடுத்துகிட்டு போனது இந்த கிட்ஸ்லாம் எனக்கு அதே மாதிரி வேணும். இப்போ வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வந்து கிட்ஸு கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் லேடிஸ் வைங்கினாங்க, லேடிஸ் செட் ஆகுது, நம்ம மென்ஸ்லேயே மென்ஸே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த லைனில் போயிட்டுருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் சார். அதாவது ஆண்களுக்கு மட்டுமே தேவையான எல்லா துணிகளுமே உங்கள் கடையில் கிடைக்கும், அதை தேடி நிறைய பேர் வந்து வாங்குறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் அன்புமணி சார் எப்படி அவங்களோட மென்ஸ் வேர் துணி கடையை ஆரம்பித்தாங்க அப்படின்ற ஜேர்னியை பற்றி ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
4: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டில் இருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
6: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டிக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM.

0: 97.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே அன்புமணி சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி அந்த மென்ஸ் வேர் கடைய ஆரம்பிச்சாங்க, அதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, அதுல என்னென்ன விஷயம் பண்றாங்க அப்படின்றத தான் பேச போறாங்க. வாங்க கேட்கலாம். சார், எல்லாருக்குமே நம்ம காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்ரீம் இருக்கும். நம்ம படிச்சு முடிச்சுட்டோம், இந்த வேலையில நம்ம போய் இருக்கணும், இந்த வேலைதான் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட பள்ளி கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கனவு என்ன சார்?
2: பத்தாவே விளையாடுவாங்க, நீங்களாம் தாண்ட மாட்டேன் நாங்க. அப்புறம் வந்தேன், இன்னும் சொல்லப்போனால் எங்கள் சித்தப்பாக்கு பயந்து ஸ்கூல் விட்டு நின்று பாலிடெக்னிக் போனேன். அங்கே என்னன்னே தெரியும், பாலிடெக்னிக் போனேன். அப்புறம் அங்கேயும் ஸ்ட்ரகிள் தான். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து ஏதோ ஒரு வழியில் இழுத்துட்டு வந்துச்சு போல. அந்த ஒரு கடை அவர் அந்த அவர் என்ன சொல்லப்போனால் அவர் என்னை வழி காமிச்சார். 2 வருஷம் அங்கே இருந்தோம். அங்கே இருந்து பார்த்துட்டு நம்மளே கொஞ்சம் சின்ன சின்னதாக பண்ணலான்னு தான் அப்புறம் இந்த பிஸ்னஸ் வந்தோம். எனக்கு ஆரம்பத்திலே இதுதான் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை, அப்படியே ஸ்டெப் டு ஸ்டெப்பு ஒன்று வந்தது, அப்படியே நடந்துகிட்ருக்கு ப்ரோ.
1: ரொம்பவே ஃபன்னாக சொன்னீங்க, பத்தாவதே தாண்ட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. பட் ஆனால் இவ்வளோ தூரம் முடிச்சுட்டு ஒரு கடை வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். சார், அடுத்து வந்து உங்களோட கடையில் என்னென்ன துணிகள்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: இது எல்லாமே வச்சுருக்கேன் வந்து. நான் கார்கோஸு, பேகி பேண்ட் இருக்குது, மாம் ஃபிட் இருக்குது, பேகி ஷர்ட் இருக்குது, லெனின் ஷர்ட் இருக்குது, கொரியன் லெனின் இருக்குது, பேகி அவுட் ஃபிட்டு. கேரளாவில் இருக்க நிறையா ட்ரெண்டிங்கான ஆர்டிகல்லாம் வச்சுருக்கேன். அது இல்லாமல் கிளாஸு, பர்ஃப்யூமு, கொஞ்சம் கொஞ்சமாக இது இப்போ ஸ்லீப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணலான் இருக்கேன்.
1: சூப்பர் சார். ஆண்களுக்கு தேவையான அனைத்து துணிகளுமே அங்கே இருக்குது அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில கடையில் ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் இருக்காது. பட் உங்கள் கடையில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். சார், அடுத்து வந்து நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு தான் சொன்னீங்க. வேலை செஞ்சிட்ருக்கும் போது எப்போ உங்களுக்கு நாமளே சொந்தமாக ஒரு கடை வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு?
2: இது என்னென்னா, நம்ம வந்து தனியாக பண்ணணும்னா நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். நம்ம வந்து தனியாக பண்ணாதான் நமக்களோட இது கிடைக்கும். ஏன், நம்ம 2 வருஷம் கற்றுக்கிட்டோம், கற்றுக்கிட்டு அதுலேருந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் வைக்கலான் தான், கொஞ்சம் ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப் போகலான் தான்.
1: சூப்பர் சார். அதாவது ஒருத்தவங்கள்ட்டே வேலை செஞ்சுட்டு அங்கவே நம்ம இருக்கக்கூடாது, நம்மளோட தனித்திறமையை காட்டணும், நம்மளுமே ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். சார், அடுத்து வந்து நீங்கள் கடை வைக்கணும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லும் போது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்களோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொன்னாங்க?
2: அதான் எங்கள் அப்பாவே சொன்னார், கேட்குறேன் அந்த கடையில் கேளு, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு. அங்கே எங்கள் அப்பா வந்துட்டு, நீ பொண்ணு கேட்க போனால் என் பையன் துணிகளில் வேலை செய்யணும் சொல்லுவாங்க அப்படின்னு முதல் ஸ்டெப்பே சொன்னார். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா சப்போர்ட், எங்கள் தாத்தா தான் போய் கேட்டு அங்கேருந்து ஒர்க்கு வரேன் நல்ல பையன் இப்போ வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்லை ப்ரோ. அப்புறம் அங்கே நான் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். நான் வெளியே வரும்போது நம்ம ஷாப்பே எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. இல்லை நான் தனியாக வச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நீ அப்படின்ட்டு அப்புறம் இங்கே வச்சுருக்கேன்.
1: ஓகே ஓகே சார். எல்லாருக்கும் இருக்க மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கலனாலுமே உங்கள் தாத்தாவோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான அன்புமணி சார், அவங்க எப்படிலாம் துணிக்கடையை ஆரம்பித்தாங்க, அதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty, எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல், சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 அகாடமிக் இயர். உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், டிபிடி மெயின் ரோட், ஜங்ஷன், சேலம். கான்டாக்ட் 9442592176.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே அன்புமணி சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி வந்து ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே சொந்தமா ஒரு துணிக்கடையை ஆரம்பிச்சு இப்போ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க
4: சார். நீங்க தனியா கடை வைக்கணும்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதலீடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க?
5: முதலீடு பாத்தீங்கன்னா அதுல இருந்து சேமிப்பு தான் வரும். அதுல இருந்து ஒரு இப்படியும் நம்ம ஸ்டார்டிங் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் 5 லட்சம் 10 லட்சமாச்சும், 5 to 10 இது கம்மி.

0: மினிமம் 5 லட்சம் 10 லட்சம் பண்ணும் ப்ரோ. அது இல்லாமல் நான் அங்கே இருக்கும்போது நார்மல் ப்ராண்ட் போட்டுட்டு இருந்தேன். நான் தனியாக வந்ததுக்கப்புறம் யார் என்ன வேணால் விற்கிட்டோ நான் ப்ராண்டில் தான் போடுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராண்டாக போட்டு நான் லாபம் கம்மியாக கொடுக்குறேன். அதேமாரி நான் ப்ராண்டடாக மட்டும்தான் விற்பேன், நார்மலாக எடுத்துகிட்டு வந்து விற்க மாட்டோம் ப்ரோ. அதே முதலீடு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு அதுலேருந்து எடுத்தேன், அது பேங்கில் வச்சேன், அது வச்சு அந்த செலவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அதுலேயே ஒரு ரொட்டேஷன் மாதிரி பண்ணி அப்படியே அதில் தான் ப்ரோ பண்ணிகிட்ருக்கேன்.
1: ஓகே ஓகே சார், அதாவது உங்களோட முதலீடு அப்படின்றது உங்ககிட்ட இருக்க பொருட்களை வச்சியோ ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நீங்க அரேஞ்ச் பண்ணி தான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. சார், அடுத்தது இந்த பிசினஸ்ல நீங்க இவ்வளவு தூரம் பயணிக்கிறதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஆரம்பத்திலயும் சரி இப்பவும் சரி?
0: எனக்கு சப்போர்ட் பண்ணா எங்க அப்பா சித்தப்பா வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணாங்க ப்ரோ. வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணாங்க. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஊரும் அந்த ஒர்க்கு முடிக்கிற வரலையுமே கஷ்டம்தான். நான் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ண நினைப்பேன், எங்கள் அப்பா செலவு பண்ணக்கூடாது இப்படி தான் பண்ணணும் அப்படிம்பாரு. அது அப்படியே தான் ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சமாக சரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம் அப்படின்னு
1: தான். ஓகே ஓகே சார், ஃபேமிலி சப்போர்ட்டோட நீங்கள் ரொம்பவே நீட்டாக இந்த பிஸ்னஸை கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. சார், அடுத்து வந்து ஆரம்பத்தில் உங்கள் குடும்பம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் எதை நம்பி நீங்கள் வந்து இந்த கடையை விற்கணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்க?
0: இப்போ எங்கள் அப்பா அப்பயே காதை உட்பட சொன்னார், என் பையன் அங்கே இருந்தான் அவரே சொன்னார், அதுக்கப்புறம் தனியாக வந்து வச்சுக்கிட்டான் நல்லா பரவாயில்ல. 4 பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கிறோம் ப்ரோ. இன்னொரு பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப ஸ்ட்ரகிள் இப்போவும் இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கு அப்படியே லைனாக அப்படியே. இதுக்கு காரணமே மக்கள் தான், நம்ம எதுவும் இல்லைப்பா. நம்ம பசங்க எடுக்கிறாங்கள நம்ம அன்பண்ண கடைக்கு போகலாம் அன்பண்ண கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு பசங்க ஃபுல்லாக இங்கே தான் வருவானுங்க. இந்த ஆத்தூர்லேருந்து ஏதோ சரி சர்க்கிளில் வெளியே சர்க்கிளில் இங்கே எதாவது எடுத்துவாங்க. இப்போ சப்போஸ் இங்கே வராங்கன்னா இங்கே ஏதாவது எடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வருவாங்க ப்ரோ. கடைக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா தெரியும் கண்டிப்பாக வருவாங்க.
1: யார் என்ன சொன்னாலுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணியிருக்கீங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் மக்களை நம்பி தான் நான் இந்த கடையவே வச்சேன், அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸுமே எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூடவே அன்புமணி சார் தான் பேசினாரு. அவரோட கடையை ஆரம்பிக்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரு, அதில் என்னென்ன விஷயங்கள் அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே அன்புமணி சார் இணைஞ்சிருக்காரு. அவங்க எப்படி வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு நாம சுயமா ஒரு தொழில ஆரம்பிக்கணும், ஒரு கடையை வைக்கணும் அப்படின்ற குறிக்கோளோட வந்தாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்த நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். சுத்தி நிறைய கடைகள் இருக்கும் போது மக்கள் எதனால உங்க கடைக்கே வராங்க? அங்க என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு?
2: ப்ரோ, நான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கடையில இல்லாம நம்ம கடையில என்ன இருக்கு பிராண்டட்ல. சில பேர் இந்த ஏரியால பிராண்டட் போகுமான்னு யோசிப்பாங்க. அந்த பிராண்டை வந்து இங்கே 600-700 கொடுத்த சட்டை எடுப்பாங்களா அப்படின்னு. நான் வந்து அதே சேம் பிராண்ட் எடுத்து கம்மியாக லாபம் வச்சுப்பேன். அதேமாரி நான் வந்து பசங்க வராங்கன்னா ஒரு 50-100 அதெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன். சரி, அவர்கிட்ட நெக்ஸ்ட் டைம் வந்தால் கொடுத்துருப்பா, நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கஸ்டமரை ஹாப்பியாக சரிப்பா, எதாக இருந்தாலும் கொடுத்துரு பார்த்துக்கலாம், அடுத்த டைம் வந்து பார்த்துக்கலான்னு இப்போ கொஞ்சம் பிராண்டாக போடுவேன். கொஞ்சம் எல்லாத்தோட யூனிக்காக கலெக்ஷன் வேணும்னு நான் நினைப்பேன். அதேமாரி நான் எது ஓடலாம் கூட அந்த சட்டை எடுத்து போட்டேன், அந்த சட்டை நீ மட்டும் நல்லா நல்லா எடுத்து போட்டுக்கிறேன் அப்படிமாங்க. அந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து எடுப்பேன் ப்ரோ. அதுவும் வந்து இது மட்டும் கஷ்டம் இல்லை, நம்ம எடுக்க போகிற இடத்துலையும் நம்ம அங்கே பேர் வாங்கணும். அது என்ற ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பார், நீ இங்கே மக்கள் மத்தியில் பேர் வாங்குறதோட மார்க்கெட்டில் பேர் வாங்கணும் பாரு. ஏன்னா நம்ம கடைக்குள்ளே போனோம்னா இந்த எப்படி 4 ட்ரெஸ் எடுத்து பார்ப்பு போட்டு போயிடும். அப்போ நம்ம ஓனராக என்னடா வரான் போட்டு போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் அதே மாதிரி தான் அங்கேயும் இவங்களாம் நாங்கள் எப்படி நினைக்கிறோமோ எங்களை அங்கே அப்படி தான் நினைப்பாங்க. நான் வந்து ட்ரெஸ் எடுத்து நல்லா எல்லாமே பார்த்தா எடுக்க முடியாது. அதை போய் பார்த்துட்டு என்ன வரும்போதெல்லாம் பார்க்குற பிடிக்கிற எடுக்க மாட்டேற தலாய் ஒருத்தனா திட்டு வாங்கி கூட எடுத்துருக்கோம். ஏன்னா நல்லதாக கொடுக்கணும், நம்ம பேர் வாங்கணும், அவ்வளோதான் ப்ரோ. மற்றபடி காசு காசுமோ அப்படி இல்லை, பேர் காசுதான் எல்லாமே. ஒரு பிராண்ட் உருவாக்கிட்டோம், அந்த பிராண்டை டெவலப் பண்ணணும், அவ்வளோதான்.
1: சூப்பர் சார். மக்களுக்கு குவாலிட்டியான தரமான பிராண்டு தான் உங்கள் கடையில் இருக்குது அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தரமான பொருளை கொடுக்க தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு குறைவான லாபம் வந்தாலும் மக்கள்கிட்ட உங்களோட பேர் நிலைச்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக தரமான பொருளை கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். சார், அடுத்து வந்து இப்போ இருக்க உலகத்தில் வந்து நிறைய போட்டிகள் அதிகம், நிறைய கடைகள் இருக்குது, எல்லாமே இருந்தும் எப்படி வந்து நீங்கள் இதை மேனேஜ் பண்ணுறீங்க?
2: நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி

0: கடை நல்லாவே இருந்துச்சு ப்ரோ. ஒரு நாலஞ்சு கடை இருந்துச்சு. அதெல்லாம் நான் மைண்ட்லேயே எடுத்துக்கல ப்ரோ. அதான் ஒரே ஒருத்தர் சொல்கிறல, நாம் தனியாக பிராண்டை வச்சு விற்போம், நமக்குன்னு கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. அந்த நோக்கி தான் ப்ரோ போயிட்டுருக்கேன். இப்பயும் பிராண்டட் தான் போடுவேன், நார்மலாக போகவே மாட்டேன், பிராண்டட் தான் போடுவேன். ஆனால் அந்த பிராண்டட் போடுற காரணம் என்னன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பற்றி குவாலிட்டி தெரியாது. இப்போ இது இந்த ரேட்டு எதுனா இப்போ எங்களுக்கே தெரியாது, சொல்லப்போனால் எங்களுக்கே கம்மியாக தான் தெரியும். அவங்க வந்து துணியை பார்த்தோன்னே என்ன அது இப்படி இருக்குது, நார்மல் குவாலிட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. சரி அது ஏன் நம்ம அவங்க அந்த ரேட்டில் ஒரு 600 ரேஞ்சில் நம்ம நல்ல பிராண்டடாக மார்க்கெட்டில் ஒரு டாப்பஸ்ட் பிராண்டடாக எடுத்து போட்டுருவோம் நான்.
1: சூப்பர் சார். எத்தனை கடை இருந்தாலும் சரி, மக்கள் நம்ம கடையை தேடி வருவாங்க. என்ன இருந்தாலும் நம்ம பிராண்டடை மட்டும்தான் விற்கணும், அது மக்களுக்கு ஏற்ற விலையில் விற்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான அன்புமணி சார் அவர்கள், நம்மளுக்கு உலகத்தில் நிறைய போட்டிகள் இருந்தாலும் நாம் உண்மையோடு நேர்மையோடு மக்களுக்கு சேவை செஞ்சோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷமும் வேற, சக்ஸஸும் வேற அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே அன்புமணி சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்க எப்படி அவங்களோட துணி கடையை ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, அது மூலியமா அவங்க என்னென்னலாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட இந்த பயணத்துல என்னென்ன மாதிரி சவால்கள்லாம் இருந்துச்சு உங்களுக்கு?
4: என்ன ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னா, கடையை வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணணும்னு நினைப்போம் ப்ரோ. எப்படின்னா வந்தாங்கன்னா ஒரு ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போ வந்து நம்மள்ட்ட பைசா இருக்காது, இதுக்கே இவ்வளோ பணம் பண்ணுமா, அது நம்ம ஒரு ட்ரெஸ்ஸில் போட்டால் கூட அந்த காசு வருமே. வீட்டில் வந்து அப்பாட்ட கன்சல்ட் பண்ணும்போது எப்படிலாம் வேணாம், இது இவ்வளோ செலவாயிடுச்சு. நான் அப்பா இருக்கும்போது வீட்டில் இருக்க மாட்டேன், அவர் என்ட்லாம் பேச மாட்டேன், எங்கள் அம்மாட்ட போய் இவ்வளோ செலவாயிடுச்சு, அவ்வளோ செலவாயிடுச்சு, இது போட்டிருந்தால் செலவு கம்மியாக இருக்கும், இவன் இதை மாத்திரம் இதோ பெருசாக போடுறான் அப்படின்னு ரொம்ப வீட்டுக்குள்ளேயே அதான் ஸ்ட்ரகிள். அது என்னை வந்து விடமாட்டாங்கன்னு சொல்ல, அவங்களுக்கு அவங்க இடத்துலேருந்து பார்த்தா அது ஒரு பயம். இருந்தாலும் நான் வந்துடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது இந்த இடத்துலலாம் எங்கள் மாமா சப்போர்ட்லாம் இருக்காங்க ப்ரோ. எங்கள் மாமா எல்லா மாமாவுமே எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு அமௌண்ட் ரொட்டேஷன் பண்ணணும், ஒரு அமௌண்ட் வேணும், இல்லை அப்பா இந்த மாதிரி சொல்கிறாரு, ஆனால் அதுக்கு அவங்கள்ட்ட சொல்லி அவருக்கு புரிய வைக்கிற மாதிரி நம்ம சொன்னால் புரியாது, அவங்க சொன்னால் புரிய வைக்கிற மாதிரி அவங்க சொல்லி புரிய வைப்பாங்க. இதில் இன்னொரு காரணம்னா, நம்மளோட ஒரு இடத்துக்கு ரெண்டுக்கு போகிறோம்னா அந்த ஓனர்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு தான் போகிறோம், அவங்களுக்கே மாதம் 10,000-20,000 கொடுத்தா இதில் நமக்கு பிஸ்னஸில் வந்து பெரிய இது கிடையாது. நான் இப்போ சொல்ல போனீங்கன்னா 2 வருஷத்தில் எனக்கு எங்கேயோ போயிடுச்சு. அது ஒரு காரணத்துக்காசந்தான் நான் பில்டிங் விட்டு மாறினேன். சரி கொஞ்சம் இடம் பெருசாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஒரு காரணம் தான் மாறினேன்.
3: அதாவது நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இருக்குது, பட் அதில் வந்து செலவு பண்ண நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கடை வாடகை கொடுக்குற ஓனருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுதான் பெரிய சவால் அப்படின்றத ரொம்பவே கரெக்டாக சொன்னீங்க சார். சார், அடுத்து வந்து உங்களோட கடையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன மாதிரி ஐடியாலாம் வச்சுருக்கீங்க?
4: கடை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் இதே ஸ்டடி பண்ணணும். பிரான்ச்சஸ் போடுறதோட நான் என்கிட்ட வந்து உமன்ஸுக்கெலாம் போடுவோம்பாங்க, நான் உமன்ஸ் போடுறதுக்கு மென்ஸே போட்டால் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிவிடுவேன். உமன்ஸ் சரியாக நம்மளுக்கு செட் ஆகாது, அதனால் மென்ஸே யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் அவங்களுக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ளூடிங் ஏதாவது வேறு ஏதாவது சேர்த்துக்கிட்டு அதிலேருந்து கொஞ்சம் மேலே ஒரு ஒன்றையும் ஸ்டெப் பண்ணணும். அதேமாதிரி வேறு இடத்துல பிரான்ச்சஸ் போடணுன்னா இதை நம்ம ஸ்டடி ஒரு அடித்தளம் சரியாக பண்ணிவிட்டு அடுத்தது பிரான்ச்சஸ் எடுத்து இப்போ ஆரம்பிக்கலான்னு ஒரு இது இருக்கு.
3: ஓகே ஓகே சார், அதே மாதிரி நீங்கள் பெரிய ஷோரூம் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்களுமே உங்களை வாழ்த்துறோம். அடுத்து வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: புதுசாக பண்ணலாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, எல்லோரும் மாதிரி ஒரு துணி கடை வைக்கணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. நானும் கஷ்டப்பட்டு ஹோட்டல்லாம் வேலைக்கு போயிருக்கேன், பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்கும், அங்கெல்லாம் டீ போடுவேன், இலை எடுப்பேன், அதெல்லாம் நான் கண்டிக்கவே மாட்டேன். அது இல்லாமல் பக்கத்து அங்கே போய்ட்டு நம்ம இந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு அவங்களோட பிஸ்னஸ் பற்றி தெரியணும் ப்ரோ. எக்ஸல்லாம் ஒரு தான் இருக்குது, எக்ஸல் ஷெட்னா எல்லா இடத்துலையும் எக்ஸல் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா பிராண்டும் எக்ஸலாக வந்துடாது. சில இடத்துல வந்து எக்ஸல் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும், சில இடத்துல எல் எக்ஸலாக போடுற மாதிரி இருக்கும், சில இடத்துல அதில் என்ன ப்ராப்ளம் வரும், ஷர்ட்டில் என்ன ப்ராப்ளம் வரும், எந்த மாதிரி எடுப்பாங்க, எப்படி மடிக்கணும், அடிப்படையே ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் எப்படி மடிக்கணும். அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெருசு இல்லை ப்ரோ. அதில் தெளிவாக ஸ்டாக்கு போடணும், தெளிவாக ஒரு பிராண்டடாக எடுத்து பண்ணணும். சில பேர் எடுத்து ஒரே வருஷத்தில் அந்த அவனுக்கு போட்டியாக போடுறேன், இவனுக்கு போட்டியாக போடுறேன்னு எடுத்து போடுவாங்க, அப்புறம் 6 மாதத்துலேயே அவங்களால இது பண்ண முடியாது, அப்புறம் லாக் பண்ணிடுவாங்க. அதனால் முழுசாக கற்றுக்கணும் ப்ரோ, முழுசாக கற்றுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சமாச்சு அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி இதில் போடணும். கடன் வாங்கி ரொம்ப கடன் வாங்கி பண்ணவே கூடாது ப்ரோ. ஏதோ நம்ம கையில் ஏதோ ஒரு 10 ரூபாங்கிறது ஒரு 4 ரூபா வச்சு 2 ரூபா கையில் இருந்தால் தான் கண்டிப்பாக பண்ணணும். அது கோல்டு இதெல்லாம் எடுத்து வச்சா யூஸ் ஆகும் கண்டிப்பாக, ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு தானே போய் வச்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
3: கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் அன்புமணி அவர்கள் ரொம்பவே சூப்பராக அவங்களோட கடையை பற்றி சொன்னாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான, அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தாங்க நம்ம பேச போறோம். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே கண்டிப்பா திரைப்படங்கள், அதுவும் புது திரைப்படங்களை கண்டிப்பா ஓடி ஓடி பார்த்துருவாங்க. அது கண்டிப்பா பார்க்கறத மறந்துடவே மறந்த மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்குமே வந்துட்டு கண்டிப்பா திரைப்படங்கள் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ திரைப்படங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை நம்ம சமூகத்தில் விதைக்குது அப்படின்னு சொல்ல, நல்ல விஷயங்களை விதைக்குது, அதே நேரத்தில் தீய விஷயங்களை விளக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் திரைப்படங்களுடைய முக்கிய பங்கு ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்குது. நீங்களுமே கூட நம்ம சோனா எஃப்எம்ல சினி சினி சினிமா நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயே கூட நல்ல நல்ல படங்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த வாரத்தில் வந்துட்டு என்ன ஒரு புது படம் வந்துட்டு வந்திருக்குது, அந்த படம் வந்துட்டு இப்படி சூப்பராக இருக்குது,

அதில் மெயின் வந்து மோட்டோ என்ன, அந்த மெயின் வந்துட்டு கதை என்ன அப்படிங்கிற எல்லாருமே சொல்லுவார். ஸோ இதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும், நம்ம வந்துட்டு தப்பாக பண்ணுறோமா சரி பண்ணுறோமா அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறது அப்படின்னா படிப்பு, அதுக்கப்புறமா நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்கள், இதை தாண்டி சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம வாழ்க்கைக்கான பாடங்களை கண்டிப்பாக நம்மளால் கற்றுக்க முடியும். அதாவது ஒரு சினிமா கதையை பார்த்தோம்னா சார் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கதை மாதிரியே இருக்குது அப்படி மாதிரிலாம் வந்துட்டு நிறையா இருக்கும். அது மாதிரி ரியாலிட்டிக்கான விஷயங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அது எல்லாமே திரைப்படங்களாக இருக்கும். திரைப்படங்களாக இருக்கும் அப்படிங்கிறத விட நம்மளுடைய வாழ்க்கையவே வந்துட்டு அங்கே திரைப்படங்களாக காட்டுவாங்க. காரணம் திரைப்படங்கள் எப்போவுமே நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு மெயினாக இருக்கும். ஆனால் ஒரு சில திரைப்படங்கள் வந்துட்டு சமூகத்தை மாற்றுவதற்காக ட்ரை பண்ணும், அதாவது சமூகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஒரு திரைப்படங்கள் இருக்கும். அதே நேரத்தில் சமூகத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் திரைப்படங்களாகவும் ஒரு சில திரைப்படங்கள் வெளியாகும். அதே மாதிரி அந்த திரைப்படங்களில் ஹாரராக இருக்கலாம், அட்வென்ச்சராக இருக்கலாம், இல்லை லவ் சீன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஹிட்ஸாக, அதாவது ரொம்ப வந்துட்டு ஃபைட்டிங்கான அந்த ஒரு படங்களை கூட இருக்கலாம். அது எல்லா படங்களுமே கண்டிப்பாக மக்களுக்கான ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லும். அந்த விஷயங்களை மக்கள் புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் வந்துட்டு ஒரே வழி. ஸோ இதை வச்சு தான் நம்ம மட்டும் இன்றைக்கி பேச போகிறோம். என்ன அப்படின்னா, திரைப்படங்கள் சமூகத்தை மாற்றுதா, இல்லை சமூகம் திரைப்படங்களை மாற்றுகிறதா, திரைப்படங்கள் சமூகத்தை மாற்றுகிறதா, இல்லை சமூகம் திரைப்படங்களை மாற்றுகிறதா அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. அரண்மனை சாங் வந்து 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி.

0: அப்பா சாமி, கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
0: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
1: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
2: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, திரைப்படங்கள் சமூகத்தை மாற்றுகிறதா இல்லை சமூகம் திரைப்படங்களை மாற்றுகிறதா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
4: நலமாக இருக்கணும், நலமாக இருக்கணும். சொல்லுங்கண்ணா உங்களோட கருத்துக்கள்.
5: அதாவதுங்க, சமூகம் வந்து திரைப்படத்தை மாற்றலைங்க, திரைப்படங்கள் வந்து சமூகத்தை மாற்றுது. எப்படி கேக்குறீங்களா, இந்த உலகத்துல எங்கேயும் ஒரு மூலையில நடக்கக்கூடிய சில நன்மை தீமை அக்குறம் அநியாயங்களை எல்லாம் எடுத்து திரைப்படம் மூலமா வெளியே காட்டுறாங்க. அப்ப இந்த சமுதாய மக்கள் அதை பார்க்கும்போது அது நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறத கண்டு அறிஞ்சு தெரிஞ்சு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. இந்த திரைப்படங்கள் வந்து சமுதாயத்தை மாற்றுதுங்க. ஆமாங்க,
4: ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கருத்துல பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப
5: நன்றிண்ணா.
4: ரொம்ப சூப்பராக வந்துட்டு கஸ்தூரிண்ணா அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த படம் வந்துட்டு வெளியூர்ந்து ரிலீஸ் ஆனாலும் சரி, நம்ம ஊர்லேயே ரிலீஸ் ஆனாலும் சரி, இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்களே இருக்கட்டும் நன்மை தீமைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அது பிரதிபலனாக காட்டுது அப்படின்னும், இந்த பிரதி பார்க்கும் போது ஒவ்வொரு மக்களுமே வந்து அவங்க வந்து அதை வந்துட்டு உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து நன்மை எது தீமை எது அப்படிங்கிறத பிரித்து பார்த்து அவங்க நடந்துக்கணும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இது கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள் ஒரு முக்கியமான விஷயந்தாங்க. ஒரு திரைப்படம் வெளியாகுது அப்படின்னா அது வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், வசனங்கள், வாழ்க்கை முறை, சமூக கருத்துக்கள் அப்படின்னு எல்லாமே வந்துட்டு மக்களுடைய மனசில் தாக்கத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லலாம். சில திரைப்படங்கள் பெண்களுடைய கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சாதி ஒழிப்பு, ஊழல் எதிர்ப்பு போன்ற சமூக கருத்துக்களையுமே வலியுறுத்தி மக்கள்கிட்ட விழிப்புணர்வுமே வந்துட்டு உருவாக்குறதுக்காக இந்த திரைப்படங்களுமே வந்துட்டு வெளியே வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்துட்டு வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வந்தவர்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் தொழிலை தேர்ந்தெடுக்கவும், அதே மாதிரி ஒரு சில பேர் நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்வதற்காகவும் திரைப்படங்கள் காரணமாகவும் இருந்திருக்குது. அந்த வகையில் திரைப்படங்கள் சமூகத்தை மாற்றுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்போ உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா நம்ம என்ன தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, திரைப்படங்கள், அதாவது நம்மளுடைய மூவிஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த திரைப்படங்கள் சமூகத்தை மாத்துதா இல்ல சமூகம் திரைப்படங்களை மாத்துதா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் பாட்டி. வணக்கம், சொல்லுங்க பாட்டி, என்னோட கருத்து சூப்பரா இருக்கும் பாட்டி. சொல்லுங்க பாட்டி,
4: சினிமாவே வந்து உலகத்துல நடக்கிற நடப்பு வச்சுதான் கதையே எழுதுறாங்க. அந்த கதை வந்து அந்த வார்த்தைகள்ல தான் மாற்றம் வருது.

0: ஒழிய அது வீர சொற்களாகவும் அரசியல் சொற்களாகவும் குடும்ப சொற்களாகவும் அப்படி மாற்றினாங்களே ஒழிய மற்றபடி உலகத்துல நடக்கிறது கதைய கொடுக்கறாங்க. அந்த கதையை தான் சினிமாவுக்கு வருது, சினிமா டக்குன்னு வந்துடாது. உலகத்துல நடக்கிறத வச்சுப்ப எடுக்கிறாங்கப்ப. அதனால நம்ம வந்து சினிமா வந்து நல்லதையும் செய்யும் கெட்டதும் செய்யும். சினிமாவில முற்போக்கு சிந்தனையோட இருக்கும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முற்போக்கு சிந்தனையோட இருக்கும். ஒரு பாட்டு வருதுன்னா கூட அதுல வந்து மக்களுக்கு உதவுற மாதிரி தான் இருக்கும். அதே போல அரசியலையும் அப்படியாதான், அரசியல்ல மக்களுக்கு நன்மை செய்யற மாதிரி வசனங்களும் அதுல எழுதுவாங்க. இதனால கதைய பயிற்சித்தான் சினிமா வந்து எடுக்கிறாங்க. ஆனா சினிமால வர்றத பார்த்துட்டு மக்கள் திருந்துறவங்களும் இருக்காங்க. அதனால திருந்துறது மக்கள் வந்து திருந்தவும் செய்யறாங்க. சினிமா எடுக்கிறது இதனால மக்களுக்கு உபயோகம் மாதிரி எடுக்கிறாங்க. சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
1: ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து இது பண்ணி ரொம்ப நன்றி பாட்டி.
0: நன்றி சாமி, நன்றி சாமி,
2: நன்றி சாமி.
1: ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்தில் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ் குமாருடைய இது எங்க செயலஞ்சிலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படா எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. சூப்பரான ஒரு பாட்டு கேட்டுருந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே திரைப்படங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பிடிக்கும் இல்லையா? திரைப்படங்களை பிடிக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் சமூகத்தை மாற்றுதா இல்லை சமூகம் திரைப்படங்களை மாற்றுதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் பட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அவங்க கூட கருத்துக்கள்.
2: நிச்சயமா திரைப்படங்கள் தான் சமூகத்தை மாற்றக்கூடிய சக்தி படைத்தது அப்படின்னு சொல்லுவேன். இன்ஸ்டன்ட் பல விஷயங்கள் இந்த சமூகத்துல நடக்கிறத பாத்தீங்கன்னா, சினிமாவை பார்த்துதான் நிறைய பேர் ஈர்க்கப்பட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க. அதனாலதான் பொறுப்புணர்வோட டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க படம் அப்படிங்கறத எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை கதை நிகழ்வுகளை அவங்க பிரதிபலிக்கக்கூடிய கதைகளையும் வெளிப்படுத்துறாங்க. சிலர் தெரியாத தவறான விஷயங்களை கூட திரைப்படங்களை பார்த்து கத்துக்கிறாங்க. அதே மாதிரி சிலர் இந்த சமூகத்துல நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே விதைக்கப்பட்டது படத்தை பார்த்துதான். அதனாலதான் நிறைய நல்ல படங்களை இயக்குநர்கள் எடுக்கணும், சமூகத்தை சீர்திருத்தணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய மீடியமாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரைப்படங்கள் தான். அந்த திரைப்படங்கள் நல்ல திரைப்படங்களாக இருக்கும்பொழுது அதனால் ஈர்க்கப்பட்டு மக்கள் எல்லோரும் அதனால் கவரப்பட்டு நல்ல விஷயங்கள்ல அவங்க கத்துக்குவாங்க. அதனால எப்பொழுதுமே சிறப்பான படங்களை தார்மீக பொறுப்பாக இயக்குநர்கள் இயக்கணும். ஆனால் திரைப்படங்கள் மாத்திரம்தான் இந்த சமூகத்துல ஒரு பெரிய தாக்கம், ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வருது. ஆனால் திரைப்படங்களை பார்த்து மாறியவர்கள் ஏராளம், சமூகம் கற்றுக்கொண்டது ஏராளம், பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும்.
1: ரொம்ப ரொம்ப சூப்பரான கூட கருத்துல பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றிப்பா, வணக்கம்.
1: சந்திரசேகரண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக வந்துட்டு திரைப்படங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து மாத்துது அப்படின் தான் வந்துட்டு அவரோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ இந்த ஒரு தலைப்பில் வந்துட்டு நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னா 9787770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யம் கூட உங்களோட கருத்துக்கள் எல்லாத்துமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போது அடுத்தது உங்களுக்காக ஜெயதேஷுடைய அடி கல்லிய சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே நம்ம எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, திரைப்படங்கள் எப்பவுமே வந்துட்டு நம்மளுடைய சமூகத்தை மாத்துதா, இல்ல சமூகம் வந்துட்டு திரைப்படங்களை மாத்துதா அப்படிங்கறத வந்துட்டு இன்னைக்கான தலைப்பாவே இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்மளுடைய நேயர்களும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. இப்போ நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது, அதாவது என்னோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு காலத்துல கிராம வாழ்க்கையை மையமாக வச்சுக்கிட்டு திரைப்படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ஏன் அப்படின்னா, அப்போது மக்கள் அதிகமாக வந்துட்டு கிராமங்களில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நகர வாழ்க்கை, அதுக்கப்புறமா தகவல் தொழில்நுட்பம், அதுக்கப்புறமா சமூக ஊடகங்கள், அப்புறமா வந்துட்டு இளைஞர்களுடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மாற மாற திரைப்படங்களுடைய கதைகளுமே வந்துட்டு மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஒரு பேசிக் வச்சு தான் வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாகவே இருக்குது. திரைப்படங்கள் வந்துட்டு சமூகத்தை மாற்றுதா, இல்லை சமூகம் வந்துட்டு திரைப்படங்களை மாற்றுதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார். சோனா எஃப்எம் தொகுப்பாளர் சசி அவர்களுக்கும் நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூல ராதவங்கியா.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களோட
2: கருத்துக்கள். எனது கருத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, திரைப்பட சமூகத்தை மாற்றுச்சு. அது ஒரு காலங்க, இன்னொரு காலங்களில் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நாடு இருக்குது, இந்த மாதிரி பாடுகள், தூங்காது தம்பி தூங்காது, இந்த மாதிரி அந்த படத்தை ஒட்டி, அதாவது வந்து மனிதர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மாற்று அளவுக்கு அப்போல்ல இருந்து இந்த படங்கள். இப்ப வர்றது எப்படிங்கன்னா, இந்த கவர்ச்சி நடனங்கள் நம்பவே முடியாத அளவுக்கான இது, குத்துப்பாட்டுகள், இந்த மாதிரி மசாலா கலவு மற்றது இதெல்லாம் கதை அம்சங்கள் எல்லாம் இல்லாம இருக்கிற அளவுக்கு எல்லாம் படத்தை பார்க்க ஆரம்பிச்சு. நல்ல உடனே ஓடுதுங்க, குறைந்த அளவுதான் ஓடுது, குறைஞ்சபட்சம்தான் வெற்றி வருது. அதிக அளவா வெற்றி வர்றது வந்து சமூகத்தினுடைய இது எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வாக்கில சுட்டுப்பாட்டுகள் கவர்ச்சி நிலங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுகளை அதிகமா பார்க்க ஆரம்பிச்சது, அந்த மாதிரி படங்கள் தான் வந்து பெருமளவுல வருது. படத்துக்கு சமூகத்தை மாற்ற அளவுக்கு இருக்கிற பாடல்கள் அந்த காலத்துல நிறைய இருந்தது. என்னங்க, முன்னாள் முடியும் தம்பி தம்பி, உடக்கில் இருக்கும் உன்னை நம்பினேன், ஏதோ ஒருத்தர் ஊக்கப்படுத்துற பாடல்கள் அப்போ ஏகமா நிறைய ஆகுதுன்னு வந்து இப்போ வர்றது. அது வந்து அதுவும் ஒரு காரணம், அது வந்து மக்களுக்கு வந்து மாற்றத்தை அப்ப ஏற்படுத்துங்க. இப்போ வர்ற பாடல்கள் அப்படி பெரிய கருத்து, பெரிய பெரிய கருத்தை சொல்ல பாடல்கள் இல்லை, இசையினுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கிற பாடல்கள் அதுங்க வரையில அது குறிப்பிட்ட பேர் சமூகத்து அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும், அந்த படங்களே ஓடுதுங்கிறதுனால நல்ல இந்த மக்களை மாற்றுகிற படங்கள்ல இப்போ அதிகமா ரசிக்கிற இந்த மாதிரி குத்துப்பாட்டுகள் நடனம் இந்த மாதிரி இருக்கிற மசாலா ஐட்டங்கள் அந்த படங்கள் தான் ஓட ஆரம்பிக்குதுங்க. நல்ல கதையம்சம் படங்கள் வெற்றி வர்றது குறைவா இருக்குது. அதனால மக்கள் வந்து மனசுல மாற்றத்தை அப்ப திரைப்படம் கேட்டா, இப்ப வந்து மக்கள் அவங்க எடுத்துக்கிற மாதிரி திரைப்படங்கள் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி படங்கள் தான் எடுக்கப்படுது. அது கொஞ்சம் வருத்தமான இதுதானுங்க.
1: ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு கருத்துல பகிர்ந்துக்கிறதுக்காக.
2: மிக்க நன்றி.
1: ஆதவன் அண்ணா ரொம்ப சூப்பராக வேண்டிய உங்களோட கருத்தில் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே பகிர்ந்துக்கோங்க. இன்றைக்கில் நாளைக்கு நான் இந்த ஒரு தலைப்பிலிருந்து விடைபெறுகிறேன். அதாவது இறுதியில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக திரைப்படங்கள் சமூகத்துக்கு தேவையான விஷயங்களுமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் சமூகத்துக்கு தேவையான சமூகத்திலிருந்து சில கருத்துக்களை எடுத்து சொல்லிகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலோடு நான் வந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்பில் வந்து மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாயர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம் தினமுமே. அப்படி இன்றைக்கி முதல் விஷயமாக ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் வந்து சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கும். அதாவது நம்மளோட கம்மியாக சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அவங்க எவ்வளோ கம்மியாக சாப்பிட்டாலும் அந்த வெயிட் கெயினிங் அப்படின்றது இருக்கும். நிறைய பேர் வெயிட் கெயினிங்க்கு ஏங்கிட்டு இருக்கிறவங்க, அதாவது எப்படியாச்சும் உடம்பு ஏற்றணும் அப்படின்னு ஜிம்முக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு ஹெவியாக சாப்பிட்டு கூட அந்த உடல் எடை ஏறாமல் வந்து இருக்கும். இதற்கும் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். அதாவது எவ்வளோ சாப்பிட்டாலும் ஏன் உடல் எடை ஏற மாட்டேங்குது? அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப

கம்மியாக சாப்பிட்றாரு, ஆனால் நல்லா வெயிட் கெய்னிங் வந்துருக்கு, உடல் பருமனாக வந்து இருக்கிறாரு, ஆனால் எனக்கு அந்த மாதிரி வந்து இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதற்கு காரணம் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய உடலில் ஹார்மோன்களுடைய அந்த சமநிலை இன்மை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்மோனல் இன்பேலன்ஸ், இதை வந்து வளர்சிதை மாற்றம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிலருக்கு வந்து இயற்கையிலே வந்து அந்த வளர்சிதை மாற்றம் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும், அதாவது ஹை மெட்டபாலிக் ரேட், இவங்களுடைய உடல் சாப்பிட்ற உணவை ரொம்ப எளிதாக எரித்து செலவிடும். இதன் காரணமாக வந்து அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த உடல் எடை அதிகரிக்காது. இதற்கு காரணம் ஹை மெட்டபாலிக் ரேட், இந்த வளர்சிதை மாற்றம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். இது அவங்களுடைய உடலோட தனித்துவமான அமைப்பு, அதாவது இது நிறைய பேருக்கு இருக்கும், இது வந்து ஒருத்தருக்கு மட்டுமே இருக்குமா அப்படின்னா இருக்காது. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து ரொம்ப ஸ்லிம்மாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்படி இருக்குன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிலருக்கு வந்து உணவு பார்த்தாலே வந்து உடல் எடை அதிகரிக்கிற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை கூட வந்து இருக்கும். உடலில் வந்து வளர்சிதை மாற்றம் ரொம்ப குறைவாக, லோ மெட்டபாலிக் ரேட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். அவங்க ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா கூட உடல் எடை வந்து ரொம்ப அதிகரிக்கும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லாங்க. நம்மளுடைய உடலில் வளர்சிதை மாற்றத்தை நம்ம சில வழிகளில் மேம்படுத்தலாம், அதாவது கரெக்டாக பேலன்ஸாக வச்சுக்கலாம், லோவாகவும் போகாமல் ஹையாகவும் ஆகாமல். அதற்கு வந்து உடற்பயிற்சி, டயட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு வந்து சொல்லலாம். உடலோட தசைப்பகுதியை வலிமையாக்கும், அப்போ தானாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டபாலிக் ரேட் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி குறைந்த வளர்சிதை மாற்றம் இருக்கிறவங்க உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் உணவு முறையை தவறாமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெட்டபாலிக் அந்த ரேட் வந்து சரியான அளவில் இருக்கும். இதுதான் வந்து ஒரு தீர்வு அப்படின்னும் வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.
4: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
5: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
4: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
6: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
8: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். அப்படி பொதுவாக, அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் சாப்பிட்ட உடனே எல்லாருமே பேசிப்பாங்க, உனக்கு தூக்கம் வருதா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு. இந்த பிரச்சனை மேஜராக நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் மட்டும் வந்து இருக்கும். இது ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ வீட்டில் யாருந்தா சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்ம தூங்கிடலாம். இப்போ ஆஃபீஸில் நம்ம மதியானம் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தூக்கம் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது,

அதே மாதிரி இன்னும் ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு, அதிகமான ஒர்க் இருக்குது. ஆனால் அப்போ தூக்கம் வரப்போ உண்மையிலே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக வந்து இருக்கும். அப்படி தூக்கம் வரவங்க ஒவ்வொருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க, உனக்கும் வருதா எனக்கும் வருதா அப்படின்னு. அது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட டயட்டிஷியன் நந்தினி மேம் இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். மேம் வணக்கம். மேம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த தூக்கம் வர்றது இருக்கு இல்லையாங்க மேம், அது வந்து எந்த ஒரு ரீசன்னால ஒருத்தருக்கு வந்து சாப்பிட்டோன்னு தூக்கம் வருதுங்க மேம்?

0: மெயினாக வந்து டைஜஷனுக்கு எல்லாமே ஆக்சுவலி தூங்கணும், மத்தியானம் தூங்கணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்டுட்டு உடனே 2 hours அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours 1 hour ஆச்சு கேப் இருந்ததுக்கப்புறம் தான் படுக்கணும். ஓகே, அதுதான் டைஜஷன் ஒழுங்காக இருக்கும். அந்த ஏன்னா ஹெவியாக இருக்கனால தான், அந்த ஆயிலோ ஃபேட் அதிகமாக இருந்துச்சுனாவே தூக்கம் வரும். இந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நைட் தூங்கவே மாட்டேங்குது அப்படின்னா அப்போலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பட்டர் ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்து வாயில் போட்டு விட்ருவாங்க. போட்டோன்னா அந்த ஃபேட் இருக்கனால அந்த குழந்தைங்க தூங்கிடும். அதுதான் ரீசன், இந்த ஃபேட் அதிகமாக இருக்கனால நமக்கு தூக்கம் வருது. அந்த மத மதன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஃபேட் அதிகமாக இருக்கனால தான். தட் இஸ் நாட் குட். நம்ம வந்து உடனே படுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் 1 hour ஆச்சு, என்ன சாப்பிட்டீங்கனாலும் 1 hour ஆச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் படுக்கணும்.
1: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். டயட்டிஷியன் நந்தினி மேம் நம்ம கூட இணைஞ்சு பேசினாங்க. அதாவது நிறைய பேருக்கு அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வரும், அது ஏன் வரும் அப்படின்னு தெரியாது. அது எதனால் வருது, அதாவது எக்ஸாம்பிள் வந்து பிரியாணி சாப்பிட்டா நிறைய பேருக்கு வந்து தூக்கம் வரலாம், ஏன்னா அந்த ஒரு ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால வரும். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் அனுப்புங்க.

0: Alessio.
1: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
2: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
1: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: என்னது, கேன்சரா?
3: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
1: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
4: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8. உங்களுடைய ஃபேவரட் எஃப்எம்ல நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். அதாவது நம்ம என்னதான் ரொம்ப நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாலும், நிறைய விஷயங்களை நம்ம பேச தயங்குற ஒரு விஷயம்தான் நமக்கு இருக்கிற மனநல பிரச்சனைகள். யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டோம், நாமளே கவலைப்பட்டு இருப்போம். அப்படி ஒரு மனநல பிரச்சனை தான் பைப்ளோரார் டிசார்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது பைபோலார் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு தமிழில் இருமுனை மனநல குறைபாடு. இது என்ன நாகராஜி? அதாவது ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மனசு வந்து சீராக இல்லாமல் ரெண்டு துருவங்களுக்கு வந்து அப்படியே மாறி மாறி போயிட்டு வர்றது தான் இந்த இருமுனை மனநல குறைபாடு. ஒன்றும் புரியலையே நாகராஜி அப்படின்னு நினைக்கிறீங்களே. அதாவது ஒரு வாரம் பார்த்தா நம்ம வந்து ரொம்ப எனர்ஜியாக இருப்போம் நிறைய பேர். அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து உலகத்தையே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்போம். அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா யார் கூடயும் பேசாமல் தனியாக ரொம்ப கஷ்டத்தில் வந்து இருப்போம். இது வந்து இருமுனை மனநல குறைபாடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதற்கு வந்து நிறைய முக்கிய காரணங்கள் வந்து இருக்குது. அதாவது மேனியா, உச்சகட்ட மகிழ்ச்சி. இந்த நிலை வந்து இருக்கிறப்ப அவங்ககிட்ட அசாத்தியமான எனர்ஜி இருக்கும். ரொம்ப வேகமாக பேசுவாங்க, புதுசு புதுசாக யோசிப்பாங்க, தூக்கமே வராது, ஆனால் டயர்டாக மாட்டாங்க. அளவுக்கு அதிகமாக வந்து பணம் செலவு பண்ணுவாங்க. ஆபத்தான காரியங்களில் கூட இறங்கிறதுல அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்து இருக்காதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிப்ரெஷன், ஆழமான மனச்சோர்வு. அப்படியே தலைகீழா ஒரு சில வாரங்களில் இல்லை மாதங்களில் இந்த நிலைக்கு வந்துடுவாங்க. கடுமையான சோகம், ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, உடம்புல எனர்ஜியே இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு பிடிக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து மூளையில் ஏற்படுற சில வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கெமிக்கல் இம்பேலன்ஸ், இந்த ஒரு நிலைக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம். அதாவது அவங்க வேணும்னே அப்படி பண்ணல, அவங்களே தெரியாமல் தான் வந்து அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து போகிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை ரெகுலராக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சரியான மனநல மருத்துவர்கிட்ட சிகிச்சை பெறும்போது, ஆலோசனை பெறும்போது முறையாக இதில் இருந்து அவங்க வெளியே வந்து நார்மலான ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு டிசார்டர். என்ன டிசார்டர் அப்படின்னா இருமுனை மனநல குறைபாடு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மீண்டும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: முக்கியமா இருக்க நம்ம என்றும் நலமுடன் நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியம் தான். அந்த ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு விஷயங்களுமே வந்து செய்ய முடியும். அப்படி ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. அதனால் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துகளில் பழைய கால உணவுகள், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பழைய கால, அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிகிட்ருந்த வைத்திய முறைகள், உணவு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசக்கூடிய ஒரு பகுதி தான் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள். மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் ஏற்காட்டிலிருந்து நம்ம கூட ஒரு அக்கா இணைஞ்சிருக்காங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா உங்கள் பேருங்கக்கா?
7: பழனிம்மா.
6: அக்கா இங்கே ஏற்காட்டில் எத்தனை வருஷமா அங்கே இருக்கீங்க?
7: நாங்கள் இத்தனை வருஷமாக அங்கே தலைசோலை தான் இருந்தோம். இப்போ 5 வருஷமா கீழே காசிகளில் இருக்கும்.
6: சரிங்கக்கா. அக்கா இங்கே தலைவலி அப்படின்னா ஏற்காட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த ஆவி பிடிக்கிறத பற்றி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. நீங்கள் தலைவலிக்கு எந்த மாதிரியான வைத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க?
7: ஆமாம், ஆவி பிடிப்போம்.
6: அக்காவும் தலைவலிக்கு வந்து ஆவி தான் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அக்கா இங்கே அது எப்படிங்க, அது கொஞ்சம் விலாவரியாக வந்து சொல்கிறீங்களா அக்கா, எந்த மாதிரி அந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க?
7: அது இது எலுமிச்சை இலை, கொய்யா இலை, தயலை இலை மூணும் போட்டு ஆவி பிடிப்போம்.
6: அக்கா கொஞ்சம் இந்த ஆவி பிடிக்கிறத கொஞ்சம் விலாவரியாக வந்து சொல்கிறீங்களா அக்கா, எப்படி வந்து படிப்படியாக வந்து பிடிக்கணும் அப்படின்னு?
7: கொய்யா இலை, எலுமிச்சை இலை, அது தண்ணியில் கொதிக்க விட்டு, இப்போ கம்பளி எல்லாம் இருக்குது இல்லை, அது தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு உள்ளே வச்சு நம்மளும் உள்ளே உட்காருந்து அது வந்து எல்லாம் முக்காட்டும் போல நம்ம மேலே எல்லாம் தண்ணி வேர்வு தண்ணி எல்லாம் அப்படியே கொட்டும், அது சளியெல்லாம் போயிடும்.
6: கண்டிப்பாங்கக்கா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. அதாவது எப்படி வந்து ஆவி பிடிக்கணும், அதுக்கு வந்து என்னென்ன பொருட்களை வந்து பயன்படுத்துவாங்க, அதே மாதிரி வந்து அது எப்படி வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விலாவரியாக வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க ஏற்காட்டில் இருந்து பழனியம்மாக்கா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. அக்கா வந்து சொல்லும்போது ஒரு 3 முக்கியமான ஒரு பொருட்களை வந்து சொன்னாங்க. ஒன்று வந்து எலுமிச்சை இலை, அதுக்கப்புறம் கொய்யா இலை, அதுக்கப்புறம் தைல இலை. இந்த தைல இலை பார்த்திங்க அப்படின்னா ஏற்காட்டில் மேக்ஸிமம் வந்து கிடைக்கும். இப்போ இந்த 2 இது போடலை அப்படின்னாலுமே தைல இலையை போட்டு ஆவி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம கூட வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. அடுத்து 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் லேசாக லேசாக நிகழ்ச்சி, பெண்களுக்கான ஒரு சூப்பரான நிகழ்ச்சி வரப்போது. தொடர்ந்து நம்மளுடைய சோனா எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுகிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்பலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. திரும்ப ஷோக்குள்ள வந்தாச்சு, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்குள்ளாரையும் வந்தாச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் என்றும் நலமுட நிகழ்ச்சி. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிங்களா? தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா பருவமழை ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் அப்பப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. மழைக்காலம் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக வந்து ஜன்னலில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அம்மா அப்பா ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் இந்த மழைக்காலங்களில் நமக்கு வந்து ஹெல்த் பிரச்சனைகள், சளி, காய்ச்சல், டெங்கு, மலேரியா போன்ற பிரச்சனைகள், இன்னும் தண்ணீரால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் இந்த மாதம் முழுக்க நம்ம வந்து மழையோடையும் வந்து வாழ தான் வந்து போகிறோம். ஆனாலும் ஆரோக்கியமாக இருக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பண்ணாலே போதும். ஒன்று, சுடு தண்ணி. இந்த சீசனில் மெயினாக வர பிரச்சனை வாட்டர் இன்ஃபெக்ஷனால் வரும். அதனால் அப்பப்போ நம்ம தண்ணியை சூடாக குடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப சூடாக இல்லை, வெது வெதுப்பாக குடிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வெளியில் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு வீட்டில் வந்து சாப்பிடணும். ஏன்னா இந்த மழைக்காலங்களில் வெயிலில் வந்து, அதாவது வெளியில் வந்து நம்ம அந்த கடைகள்லாம் வாங்கி சாப்பிடும்போது அவ்வளோவா ஆரோக்கியம் இருக்காது. அதே மாதிரி நம்ம சுற்றுப்புறத்தை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும். மெயினாக நம்மளுடைய வீட்டு மொட்டை மாடி அங்கெல்லாம் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும். இப்போ மழை தண்ணி வந்து மொட்டை மாடியில் தேங்கிருச்சு அப்படின்னா அது மூலிமா கொசுக்கள்லாம் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த மாதம் முழுவதுமே பருவமழை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். அதாவது இந்த பருவமழை பெஞ்சிட்ருக்க சமயத்தில் எல்லோரும் எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம், சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வராமல் எப்படி இருக்கலாம், வந்ததுக்கப்புறம் அதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம் இந்த மாதம் முழுவதுமே இந்த நேரத்தில். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு அனுப்பலாம். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பவனர்களை

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இப்போ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த இலக்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கோல் செட் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்றத பத்தி மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஏன்னா அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சி நாம தொடர்ந்து பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. சோ இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் எப்பவும் போல 3 மணி ஆனா வந்துட்டேன். நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? பொதுவாவே வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு பெரிய கனவுகள் இருக்க ஆரம்பிக்கும். சொந்தமா தொழில் தொடங்க ஆரம்பிக்கணும், ஒரு பெரிய பதவியில உட்காரணும், இந்த உலகத்தையே சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய லட்சியங்களை நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம். ஆனா நாளாக நாளாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டத்தை வந்து நம்ம அதையே முழு மூச்சா எடுத்து அதையே நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பழைய கனவுகளை பத்தி நம்ம யோசிக்க நமக்கு நேரமும் இருக்காது, அதை மறந்துடுவோம் சொல்லலாம். இது எல்லா மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம் தான். ஆனா இது பெண்களுடைய வாழ்க்கையில அப்படியே திருப்பி பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் வழிகள் நிறைஞ்சதா இருக்க ஆரம்பிக்கும். ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி படிக்கிறப்பெல்லாம் நான் இப்படி ஆகுவேன் அப்படி ஆகுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய கனவுகள் வந்து பெண்களுக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும், நிறைய லட்சியங்களை வச்சிருப்பாங்க. ஆனா கல்யாணம், குடும்பம், குழந்தைங்கன்னு வந்ததுக்கு அப்புறமேட்டு என் கணவர் இந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்காரு, என்னோட குழந்தைங்க வந்து இதை சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசால்ட்டா அவங்களுடைய கனவுகளை வந்து விட்டுற ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கணவரா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், வேற யாராவது ஏதாவது ஒரு சாதிச்சிட்டாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுடைய வெற்றியா நினைச்சு அதை ஏத்துக்கிட்டு வாழக்கூடியவங்களாகவும் பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்காகவே உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. தங்களுக்குன்னு இருக்க

அந்த பழைய கனவுகளை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த லட்சியம்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே வந்து அவங்க நினைக்காம விட்டுருவாங்க. இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் கேள்வியா வைக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம். ஏன்னா பெண்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்காக நீங்க எல்லா விஷயங்களும் எல்லா தியாகங்களும் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஆனா உங்களுடைய கனவு எங்க போச்சு? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணி வச்சிருப்பீங்க, ஆனா அந்த கோலுக்காக நீங்க உழைச்சிருக்கீங்களா அப்படின்றதுதான் எனக்கான கேள்வியா இருக்கு. கேட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி பாருங்க. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணணும், பிடிச்ச விஷயங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட அடம் புடிச்சு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கிருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க இருந்திருக்கக்கூடிய பெண்களா இருந்துட்டு இப்போ உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி பாருங்க. உங்களுடைய கனவுகளை விட்டுட்டு குடும்பத்துக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்ன்றதுக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுடைய கனவு எங்க போச்சு அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம். சோ அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வியா வச்சிருக்கேன். கேள்வி இன்னொரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். குடும்பத்துக்காக உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு இதுக்கு மேல நான் சாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற பழக்கம் உங்களுக்கு எப்போ வர ஆரம்பிச்சது? உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வந்து ஏன் முடக்கி வச்சிருக்கீங்க? வயசானாலும் பரவாயில்ல, இன்னும் உங்களோட வாழ்க்கையில நீங்க அடையணும்னு நினைக்கக்கூடிய லட்சியம் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அந்த லட்சியம் என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வி. பெண்கள் கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படின்றத மறக்காம கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட தெரிவிச்சுட்டு போலாம். எந்த நம்பருக்கு ராஜ்குமார் கால் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707107 என்ற நம்பருக்கு தான் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிடுங்க, அப்படி இல்லைன்னா நார்மல் மெசேஜ் கூட பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்காக ரெண்டு பாடல் தொடர்ந்து இருக்கேன். சோ கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம் நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப

முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவை கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகர

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போன பத்தல டென்ஷன் ஆகுதா? அதான்.
2: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
4: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 முதல் 5 வரை டெக் குரு நிகழ்ச்சி.
5: டெக் குரு நிகழ்ச்சி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: லேசா லேசா
7: லேசா லேசா
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
3: இப்போ ரீசன்ட் டைம்ல நான் வந்து ஒரு பெண் பண்ணியிருக்கக்கூடிய சாதனையை பார்த்து ரொம்ப வியந்த பார்த்த ஒரு விஷயமா மாறிடுச்சு. எனக்கே இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் நம்ம ஊர்ல இருக்காங்க அப்படின் போது எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து பேச போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரிலே. நம்ம இந்தியாவில மிக இளம் வயது ஸ்கேட்டிங் வீராங்கனையா இருக்கக்கூடிய ஒரு பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேஷ்னா ஆதித்யா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். இவங்க ஒரு கின்னஸ் சாதனை படைத்த குட்டி தாரகை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய சாதனை வந்து சாதாரணமானது கிடையாது. ஸ்கேட்டிங் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஸ்கேட்டிங் பண்றது தெரியும் இல்லையா, காலில் வீல் இருக்கும், அந்த வீல்ல வந்து ஸ்கேட்டிங் பண்றது தான் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உடலை வந்து தரைக்கு மிக நெருக்கமா வந்து வளைச்சு லிம்போ ஸ்கேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அந்த விளையாட்டுல சர்வதேச அளவுல அசாத்தியமான திறமையை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இது மூலியமா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 20 கார்களுக்கு அடியில தான் இவங்க இந்த சாதனையை பண்ணிருக்காங்க. சோ நார்மலா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஸ்கேட்டிங் அதாவது கார்களுக்கு அடியில அந்த ஸ்கேட்டிங் பண்ணனும், அதுதான் கால்களை வளைச்சு அவங்க வந்து இத பண்ணனும். சோ இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது, அத தான் இவங்க பண்ணிருக்காங்க. உடலையும் தலையும் இடிக்காம அவங்க என்ன பண்ணனும் அப்படினா இந்த சாதனை வந்து நிகழ்த்த ஆரம்பிக்கணும். அதுவும் ரொம்ப குறைஞ்ச நேரத்துல அதிவேக ஸ்கேட்டிங் செய்யணும் அப்படின்றதான் இவங்களுக்கு சவாலா இருந்திருக்கு. அதையும் தாண்டி இவங்க எடுத்துக்க கூடிய சாதிச்ச ஒரு விஷயமாவும் மாறி இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 13.74 வினாடிகள்ல அதாவது மின்னல் வேகத்துல இவங்க என்ன புத்தகத்தில் இடம் படிக்கிறதுக்கும் வயசு அப்படின்றது ஒரு தடை அப்படின்றது கிடையவே கிடையாது. சின்ன பொண்ணா இருந்தாலும் மனசு அப்படின்றது தைரியமா இருக்க ஆரம்பிக்கணும். நம்மளுடைய உடம்பு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த சாதனை பண்றதுக்கும் நம்முடைய உடலும் மனசும் வந்து தயாரா இருக்கும் அப்படின்றத வந்து தேஷ்னா ஆதித்ய நகர் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன் இது எல்லாமே வந்து அன்றாட வாழ்க்கையில நீங்க பண்றீங்களா அப்படின்னு கேட்டா அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து ஏதாவது ஒரு மெடிடேஷனா இருக்கட்டும், யோகாவா இருக்கட்டும், எக்ஸசைஸா இருக்கட்டும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது. அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். சின்ன குழந்தைங்கள்லாம் உலக சாதனை பண்றாங்க அப்படின்னு போது எவ்வளவு பிளெக்சிபிளா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி 40 கடந்தாலும் பெண்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஸோ இவங்களை பத்தி அதாவது தேஷ்னா ஆதித்யா நகர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சின்ன வயசுல வந்து இவங்க 20 அடியில லிம்போ ஸ்கேட்டிங் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கேட்டிங் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்தடுத்து உங்களுக்காக பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன், அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பேசுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துருக்க நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautifula design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259-2160.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கிளம்ப வேண்டிய அவசரத்தில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, வீட்டில் சமைக்கிறத விட்டுட்டு வெளியில், அதாவது கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு

இதே மாதிரியான சூழ்நிலை. வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம், டயர்டா இருக்குது, நாம ஏன் வந்து சமைச்சுக்கிட்டு கடையில வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் வந்து நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து பேச போறேன். கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ நான் FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நிகரலே. இப்போ இந்த ரீசன்ட் டைம்ல வந்து ஆன்லைன்ல ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அந்த ஆய்வுல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மெட்ரோ மற்றும் வளர்ந்து வரக்கூடிய நகரங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் ஏறக்குறைய 60-65% பேர் வந்து வாரத்துக்கு 3-4 டைம் வந்து கடையில வாங்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் ஃபுட் தான் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு குறிப்புகள்ல சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஆபீஸ் வேலைக்கு போறவங்க, போக்குவரத்து நெரிசல், வீட்டு வேலை, இது எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஓடுற அவசரத்துல சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாம போயிடுது. ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது அப்படின்றது வந்து 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடும், அதனால ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது எல்லா பெண்களுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாமா. அதையும் தாண்டி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி பார்த்தாவே நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால சமைக்க முடியல, நம்ம கடையில ஆர்டர் பண்ணிக்கலாமா, 10 நிமிஷத்துல வந்துருவோம்ல அப்படின்னு ரொம்ப சுலபமா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சாப்பாடு உள்ள போனதுக்கு அப்புறமேட்டு என்ன செய்யுதுன்னு யாருக்குமே தெரியவே தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேல ப்ராப்ளம் அப்படின்றது வரும்போது தான் தெரிய ஆரம்பிக்குது. கடையில வாங்கக்கூடிய சாப்பாட்டுல அந்த அஜினோமோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய கலரும் இது எல்லாமே சுவையை அதிகமா கூட்டுறதுக்காக இருக்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய நாக்குக்கு வந்து அது அடிமையாக ஆரம்பிச்சிடும். அதனால கடையில வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டுல என்னதான் சத்தான சமையல் செஞ்சாலும் அது பிடிக்காம போயிட்டு கடையில வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இந்த கடையில இந்த டேஸ்ட் ஒட்டிச்சு, இந்த கடையில இதை வாங்கி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்னு சொல்லி எங்க போனாலும் இந்த கடையை பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா இதை மட்டும் சாப்பிட்டு போயிடலாம், வீட்டுல போய் வேற ஒன்று சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டுறது, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்னு சொல்லி வேற ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டுறது, இப்படியே பழக்கம் பழகி பழகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பல பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டு கிச்சனுக்கு போறதுக்கே வந்து மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு குறிப்புகள்லாம் சொல்றாங்க. இது நிறைய நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். கடையில வாங்கி சாப்பிட்றதுனால உடம்பு மட்டும் கெடுறது கிடையாது, மாசம் முடியும் போது பர்சல இருக்கக்கூடிய காசும் காணா போயிடுது, காசை கொடுத்து நோயும் நம்ம வர வச்சுக்கிறோம். இது மாதிரிதான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். கடையில வாங்குங்க தப்பு இல்லை, ஆனா அதை வாழ்க்கையா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது நம்மளுடைய எதிர்காலத்தை வந்து கேள்விக்குறியாக்க ஆரம்பிச்சிடும். அதனால யோசிச்சு, பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது யோசிச்சு முடிவெடுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். வீட்டுல சமையலுக்கு பொருள் இல்லை அப்படின்னா கடையில போய் வாங்கிட்டு வந்து சமைச்ச காலகட்டம் எல்லாம் மாறி இன்னைக்கு வீட்டுல சமையல் இல்லைனாலும் சமைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம கடையில வாங்கிக்கலாம்ன்ற பழக்கம் அப்படின்றது எப்படி வர ஆரம்பிச்சது? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் உலகத்துல எல்லாம் மாறுறது வழக்கம் தான், ஆனா இதுவே வாழ்க்கை முறையா நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா பல விளைவுகள் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் இதை பத்தி இன்னும் நிறைய பேசலாம் இருக்கேன். சோ பெண்களுடைய சுகாதாரமும் ஆரோக்கியமும் என்னோட கையில இருக்கு, அதாவது என்னோட வாயில இருக்கு அப்படின்னும் போது இதை எல்லாருக்கும் வழங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன். அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் அவங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன். சோ இப்போ அடுத்ததா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சிகளை நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: உடல், மனம், ஆன்மா, இதை மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் வந்து யோகா. யோகா அப்படின்றது வெறும் கை கால்கள் வளைக்கக்கூடிய உடற்பயிற்சியோ இல்லை மூச்சு பயிற்சியோ அப்படின்றது மட்டுமே கிடையாது. ஒரு முழுமையான வாழ்க்கை முறை, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது, நோய்களை நம்மளுடைய உடலில் அண்ட விடாமல் தடுத்து நம்மளுடைய உடலையும் மனசையும் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியதும் இந்த யோகா தான். நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த யோகா கலை தான். இன்னைக்கு நாம ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேகமான உலகத்தில் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில உடல் ரீதியான வலியோ இல்ல மன ரீதியான சோர்வோ கண்டிப்பா நமக்கு அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து மாத்திரை மருந்துகள் மட்டும் தீர்வு அப்படின்றது கிடையவே கிடையாது. யோகா மூலமா எப்படி ஒரு தீர்வை காண முடியும், குறிப்பா பெண்கள் அவங்களுக்கு உடல் ரீதியா பல பிரச்சனைகள் இருக்க ஆரம்பிக்கும், இதுக்கு யோகா மூலமா பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினரா வந்து யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகா தெரபிஸ்ட் இருக்காங்க. யோகாவை வந்து வெறும் பயிற்சிக்காக மட்டும் இல்லாம பலருடைய உடல்நல பிரச்சனைகளை யோகா மூலமா வந்து குணப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பல வருட அனுபவம் கொண்ட ஒரு யோகா தெரபிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மேம் தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க போறாங்க. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நாம தொடர்ந்து கண்ணம பகுதியில் பேச போறோம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. சோ இன்னைக்கு நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம பகுதியில யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகா தெரபிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மேம் தான் நம்ம கூட பேச போறாங்க. சோ யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்
5: மேம். சொல்லுங்க, நான் வந்து உங்களை இன்ட்ரோ கொடுத்துட்டேன், இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி சொல்லுங்க மேம்.
6: நான் ரேவதி மணிகண்டன், நான் யோகா தெரபிஸ்ட் அண்ட் ட்ரைனர். சின்ன திருப்பதி அஸ்தம்பட்டி ஏரியால நான் நலம் யோகான்னு ஒரு சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். 5 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன்.
5: மேம், இப்போ நீங்க யோகா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இந்த துறையை சூஸ் பண்றதுக்கான காரணம் மேம்?
6: இந்த துறையை சூஸ் பண்றதுக்கான காரணம், நானும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணலாம், நம்ம ஹெல்த் ஃபிட்டா இருக்கலாம், பொதுவா பொண்ணுங்களுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி ஃபிட்டா இருக்கலாம், போகலாம் யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு இப்படியே விட்டா வயசான லுக் வந்துடும் அப்படி சொல்லிட்டு யோகாக்குள்ள போனேன். ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் இது வந்து ஃபிட்னஸ்க்காக மட்டுமே பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, இதை தாண்டி இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, அதை நம்ம கோ த்ரூ பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அடுத்த லெவலுக்கு போனேன்.
5: சூப்பர் மேம். இப்போ நீங்க வந்து யோகா தெரபிஸ்டா இருக்கீங்க அப்படின் போது இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மேம்?
6: நான் வந்து MBA HR முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு ஒரு நோட் புக் கம்பெனியில HR ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லார மாதிரியும் குழந்தைங்களை பாத்துக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது, அதனால சரி ஜாபை குவிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஜாபை குவிட் பண்ணிட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு இருந்தேன். பட் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி குழந்தைங்களை மட்டுமே ரீசன் சொல்லி இப்படியே வாழ்க்கையை ஓட்டிட முடியாது அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சது. என்ன நெக்ஸ்ட் பண்ணலாம், அந்த கேப்ல யோகா கத்துக்க போனேன். அந்த கேப்ல யோகா கத்துக்க போனதுக்கு அப்புறம் தான்

0: யோகாவே நம்ம கெரியரா எடுத்துறணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்குள்ள வந்தேன்.
1: ஹெச்ஆரா இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபேமிலி, அதாவது குழந்தைகளை பாத்துக்கணும்ன்றதுக்காக வந்து வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறமேட்டு யோகா தெரபிஸ்டா ஆகி இன்னைக்கு நம்ம கூட வந்து ரேவதி மேம் வந்து சூப்பரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட வந்து யோகா தெரபிஸ்டா இருக்கக்கூடிய ரேவதி மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்து பேசலாம். ரேவதி மேம், நீங்க சொல்லிருந்தீங்க நான் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கேன், எச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இன்னைக்குமே அதுக்கான ஸ்கோப் அப்படின்றது அதிகமா இருக்கு. அது கண்டிப்பா வந்து எல்லாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ அதை பத்தி சொல்லுங்க மேம். சோ அங்க இருந்துட்டு நீங்க இப்போ யோகா தெரபிஸ்டா ஆகிருக்கீங்க அப்படின்னு போது, சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எப்படி இருக்கு, அப்போ எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க மேம்.
1: ஆக்சுவலி எனக்கு இப்போ அது ஹெல்ப் பண்ணுது, என்னால ஈஸியா என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்டோட கனெக்ட் ஆகிறதுக்கு என்னோட படிப்பு தான் எனக்கு உதவுது.
0: சூப்பர் மேம். இப்போ நம்ம சேலம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த யோகா அப்படின்றத பத்தி அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு?
1: இல்லங்க, இப்போ வரையுமே அவேர்னஸ் இல்ல. இப்ப இருக்க பொண்ணுங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இன்ஸ்டன்டா ஒரு ஹாப்பினஸ் தேவைப்படுது, இன்ஸ்டன்டா ஒரு சாட்டிஸ்பாக்சன் தேவைப்படுது. அவங்களோட இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்பாக்சன் வந்து அது வந்து அடுத்த லெவலுக்கு அவங்களோட ஹாப்பினஸ் எடுத்துட்டே போகாது, அவங்க லைஃபையும் எடுத்துட்டு போகாது. இதை வந்து நம்ம உட்காந்து பேசினோம்னா சிம்பிளா பூமர்னு போயிடுவாங்க. ஆனா வந்து அவங்க இதை உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வாழ்க்கை ரொம்ப ஸ்பீடா போயிட்டே இருந்ததுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பிரேக் போட்டு தானே ஆகணும். ஸோ அவங்களுக்கு யோகா கண்டிப்பா, யோகாவை பத்தி இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வேணும். யோகாவை ரொம்ப போரிங்காவே பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். யோகாவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகலாம், அதுக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணணும்
0: கண்டிப்பா. ஏன்னா இப்ப மேக்ஸிமம் வந்து நீங்க சொன்ன வார்த்தையில இருந்தே புரியுது, இன்ஸ்டன்ட் ஹாப்பி அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன இப்போ ஜென்சி இருக்காங்க இல்ல நார்மலா இருக்கக்கூடியவங்களும் வந்து அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிடுறாங்க. இந்த விஷயம் வேணும் அப்படின்னா டக்குனு நம்ம கிடைக்குதா, கிடைக்கல அப்படின்னா உடனே அவங்க மைண்ட் டைவேர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல மேம். ஸோ இது நிறைய பேர் வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு யோகா அப்படின்னு வந்து சீரியஸா எடுத்துக்கிறாங்களா இல்ல எடுக்காம இருக்காங்களா?
1: சீரியஸா எடுத்துக்கிறாங்க. எப்ப அவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்னா, டோட்டலா அவங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணதுக்கு அப்புறம், அவங்களோட மைண்டை ஸ்பாயில் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்க. மேம் எப்படியாவது எனக்கு சரியாகணும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் எல்லாருமே என்கிட்ட வருவாங்க. பட் அந்த சேஞ்சஸ் நான் கொடுக்கறதுக்கே எனக்கு ஒரு 3-4 மந்த்ஸ் தேவைப்படும்ல, அந்த டைம் கூட ஒரு சிலர் தரமாட்டாங்க. ஒரு சிலர் ரொம்ப பிளாங்கா நம்பி, மேம் நீங்க சொல்லுங்க, மேம் நீங்க என்ன சொல்றீங்களோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேமாங்க. ஒரு சிலரால அந்த ஒரு மணி நேரத்தை தாண்டி ஒரு நிமிஷம் கூட நமக்காக தர முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப சிரமம் தான், நம்ம சொல்லிடணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஜிம் ஒர்க் அவுட் கிடையாது. நீ போய் ஒரு மணி நேரம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மிச்சம் 23 ஹவர்ஸ் நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். யோகா 24 ஹவர்ஸும் நீ வந்து அதுக்காக ஒரு சின்ன ஒரு மெனக்கிடல் உனக்கிட்ட இருந்தாதான் அது வேலை செய்யும்.
0: உங்களோட மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த யோகா உதவியா இருக்கு அப்படின்னு போது, அதுக்கு நீங்களுமே வந்து அந்த யோகாவுக்கு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோகா வந்து கடைபிடிக்க ஆரம்பிக்கணும், ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். உடனே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கிடைச்சிடவே கிடைச்சிடாது. அதாவது மேம் சொல்லியிருந்த மாதிரி இன்ஸ்டன்டா ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து கிடைக்கவும் கிடைக்காது. அது கிடைக்கிறது வந்து நிரந்தரமாகவும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொருள் வேணும், உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அந்த யோகா வந்து பண்ண ஆரம்பிங்க. அந்த யோகா பண்றது அப்படின்றதையும் தாண்டி கன்சிஸ்டன்சியா பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாள் பண்ணிட்டு அடுத்த நாள் விடுறது அப்படின்றது கிடையாது, அப்படி இருக்கவும் கூடாது. அடுத்தடுத்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட வந்து ராவதி மேம் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நன்றி மேம் இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசியிருந்ததுக்கு. நேயர்களை, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. யோகா அப்படின்றது பெண்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம கூட ராவதி மேம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். நேயர்களை, இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசர் லேசான நிகழ்ச்சி நேயர்களை.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடியே கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தலாம் தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்க காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ட்ரெண்ட்ல என்னென்ன ஏஐ வெப்சைட் புதுசு புதுசா வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்கு, அதுல எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸ் நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில ஆரம்பத்துல திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் சொல்ல போறேன். நீங்க விவோ லைக்கு மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த விவோ லைக்கு மொபைல்ல ஒர்க் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு செட்டிங் தான் இருக்கு. நீங்க கால் பேசுறப்ப நீங்க எங்கேயாவது அவுட்டோர்ல இருக்கீங்க, வெளியே இருக்கீங்க, அங்க வந்து டிராபிக் நாய்ஸ் அதிகமா இருக்கு, இல்ல பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் சரி பண்றதுக்கு உங்க போன்லயே இன்பில்டா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு செமையான ஆப்ஷன் தான் இது. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, வாய்ஸ் ஐசோலேஷன் அப்படிங்கிறது அதோட பேரு. இது பாத்தீங்கன்னா விவோ அண்ட் ஐக்யூ மொபைல்ல ஒரு சில மொபைல்ல இருக்கும். நீங்க வந்து எல்லா மாடல்லையும் இருக்குமான்னு தெரியல, ஆனா வந்து விவோ V60 அதுக்கப்புறம் வந்திருக்க மாடல் எல்லாம் ஒரு சில மாடல்ல இருக்கு. இந்த வாய்ஸ் ஐசோலேஷன் என்ன பண்ணுனா, உங்கள் மொபைலில் நீங்கள் கால் பேசுகிறப்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெளிவாக கேட்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுவோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே தள்ளிகிட்டே போனீங்கன்னா வந்து ஷார்ட்கட் அண்ட் அசன்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டு உள்ளே போனதுக்கப்புறமா அங்கே திரும்ப கீழே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா வாய்ஸ் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தொட்டு க்ளோஸ்டுன்னு இருக்கும். அதை தொட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையுமே ஆல்வேஸ் ஆன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுக்கறதுனால உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் வந்து கால் பேசுறீங்களோ அப்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தாலும் ரிடியூஸ் பண்ணி உங்க வாய்ஸ் உன்ன என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இதனால நீங்க பேசுறப்ப நல்லா தெளிவா ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கேட்கற மாதிரி வச்சுக்க முடியும். இது வந்து நார்மல் கால் பேசுறாங்கல்ல, அந்த நார்மல் கால் பேசுறதுக்கும் கூகுள் மீட்ல மீட்டிங் அட்டன் பண்றப்பையும் இல்லைன்னா வாட்ஸ்அப் காலுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் வந்து விவோ லைக்கு மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக செம்மையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. பாட்டை கேட்டுவாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
4: எழு எழுந்து நில், உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே இது போராட்டம்.

0: மச்சான் மச்சான்
1: என்ன மச்சான் என்னாச்சு ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர
0: அது ஒண்ணும் இல்லடா அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்
0: அது கூட பரவாயில்லாம் இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க என்னதான் சொல்ல வர
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற எந்த சோனடா சொல்றாங்க
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்ப விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும் நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவா அனுப்புங்க இதனை தொடர்ந்து இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம் அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பெயர் போட்டு அனுப்புங்க இல்ல எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்ப தெரியாது வகர் நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும் இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான சமையான ஸ்மார்ட் கேஜெட் தான் கொண்டு வந்திருக்கேன் நீங்க ஒரு 15,000 இல்ல 16,000 ஒரு நல்ல போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் இந்த போனோட பெயர் இதுல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கேட்டலாமா இந்த போனோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா போக்கோ C85 5G அப்படிங்கிறது அதோட பேரு போக்கோ நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய C85 அப்படிங்கிற மொபைல் தான் இது இதுல பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு 16,000 ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வாங்கலாம் ஏன்னா இதுல 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க அது மட்டும் தானா அப்படின்னு கேட்காதீங்க 10 W ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு இந்த ரிவர்ஸ் சார்ஜிங்னா என்னப்பா இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா

நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு ரிவேஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். அதாவது அது வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனாக இருக்கலாம், இல்லை இயர்பட்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயத்துக்கு ரிவேஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். அதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அதை மட்டும் இல்லாமல் இதை தாண்டி இதில் உங்களுக்கு வந்து பெரிய டிஸ்பிளே கொடுக்குறாங்க. சூப்பரான ஒரு டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது கூட பார்த்தீங்கன்னா 6.9 inch ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ப்ரீமியமான டியூயல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குவாட் கவர்டு பேக் டிசைனும் வருது. பார்க்கறதுக்கே செமையான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு 2 cameras, அது கூட ஃப்ளாஷ் லைட் வருது. இதை தாண்டி இந்த மொபைல் வந்து உங்களுக்கு 3 color variant அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் வந்து உங்களுக்கு 2 generations இருக்கலாம். சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 4 generations செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் பின்னாடி கொடுத்துருக்க ஒரு அந்த 2 cameras இருக்குல்ல, அந்த 2 cameras குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் செமையான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் உங்களுக்கு வந்து 2 SIM போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. USB Type-C வச்சு நீங்கள் சார்ஜ் போட்டுக்க முடியும். MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் சிப் செட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பீடான ஒரு சிப் செட்டு. இது பார்த்தீங்கன்னா Android 15 HyperOS-ஓட தான் வருது. ஜியோமியோட HyperOS. அந்த OS-ம் யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் செமையாக இருக்கும். இந்த மொபைலோட தற்போதைய விலை, அதாவது இப்போ நான் சொல்லிட்டு இருக்க போக்கோ C85 5G மொபைலோட தற்போதைய விலை 15,800 இருக்கு. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க வாக்கரனுடன். உங்களுக்காக அருமையான பாடல் தான் இப்போ நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: நிழல் தரும் மரங்களை நடுவோம், பசுமை நிலங்களை படைப்போம்.
1: பொதுநலன் கருதி சோன FM 107.8
2: சோன்மெட்டா சோகப்பே.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
2: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
1: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: என்னது, கேன்சரா?
3: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
1: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
4: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டீங்கல்ல, அது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதாவது இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல மார்க்கெட்ல நிறைய ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு மக்களே. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியாதுல்ல. அதனால நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. திவாகர் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கேட்ஜெட் இருக்கான்னு பாருங்க, இது இருந்துச்சுன்னா தேடி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க தாராளமா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க கருத்துக்கள் அனுப்பணும். அது கண்டிப்பா நான் உங்களுக்காக பண்ண ட்ரை பண்ற மக்களே. இப்போ ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டும் கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை. அந்த பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்ப இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல போறேன். உங்க போன்ல இருக்க ஆப்பை எப்படி நம்ம நல்லா சேஃப்டியா மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன். இந்த சேஃப்டி டிப்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. சரி, இந்த சேஃப்டி டிப்ஸ் எதை பத்தி எதுக்காக இதை நான் பண்ணணும் அப்படின்னு உங்க டவுட் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இந்த சேஃப்டி டிப்ஸ் எதுக்காக அப்படின்னா, நீங்க உங்க போனுக்கு என்னதான் வந்து பேட்டர்ன் போட்டு வச்சாலும் பாஸ்வேர்டு போட்டு வச்சாலும் இல்ல பின் நம்பர் போட்டு கைரேகையெல்லாம் வச்சாலுமே உங்க போனுக்குள்ள இருக்க ஒரு சில ஆப், அதாவது இன்டர்நெட் மூலமா செயல்படக்கூடிய ஒரு சில ஆப்லாம் வந்து சேஃப்டியா இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதை சேஃப்டி படுத்துறதுக்காக தான் இப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். சேஃப்டி டிப்ஸ் அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூகுள் ஆப். கூகுள் அப்படிங்கிற ஒரு ஆப்பு கீழே நிறைய வரும், ஜிமெயில் வரும், கூகுள் டிரைவ் வரும், கூகுள் மீட் வரும், அதுக்கப்புறம் கூகுள் போட்டோஸ் வரும். இந்த மாதிரி நிறைய ஆப்பு கூகுள் நிறுவனமே நமக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்க நிறைய பேருக்கு இது பேசிக்காக ஃபோன்லேயே இன்ஸ்டாலாகவே வந்துடுது. அப்போ அந்த கூகுள் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டுமே கிடச்சிரும். இப்போ யாராவது வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை மட்டும் ஹேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா ஆப்பையுமே அவங்களால யூஸ் பண்ண முடியும். உங்களோட ஜிமெயிலை யூஸ் பண்ண முடியும், உங்களோட கூகுள் ஃபோட்டோஸை யூஸ் பண்ண முடியும், உங்களோட கூகுள் டிரைவை யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம எப்பயுமே கூகுள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை சேஃபாக வச்சுக்கணும். அப்படி சேஃபாக வச்சுக்கிறதுக்கு நான் என்ன தான் திவாகர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணணும். நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப கேஷுவலாக நம்ம மொபைல் நம்பரோ இல்லை நம்ம டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை நம்ம பேரே வந்து வித்தியாசமாக வைக்கிறதோ அந்த மாதிரி வைக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வைக்கணும்னா கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கணும், ஸ்பெஷல் சிம்பிள் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு அட்டு ஹேஷு இந்த மாதிரி ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்து வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, இதுவாக்கா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வச்சாச்சு இப்போ போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூ ஸ்டெப் ஆத்தன்டிகேஷன் இல்லைனா டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை யாராவது எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க,

பண்ணலாம், நீங்கள் போடுறப்ப யாராவது பார்த்துட்டாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப உங்கள் ஃபோனுக்கோ இல்லை உங்களோட லாகின் பண்ணியிருக்க ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கோ ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டை இந்த இடத்துலேருந்து யாரோ லாகின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இதை நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு அது நீங்களாம் இருந்தால் அப்ரூவ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருங்க, உஷாராயிக்கோங்க. அப்படி வந்துச்சு உங்களை தாண்டி வேறு யாராவது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உடனே பாஸ்வேர்டை மாற்றிருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ரொம்பவே சேஃபாக இருக்கும் மக்களே, ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிகள் டெக்குரணுகள் சில இது வாக்கறையும் கூட உங்களுக்காக அருமையான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: இலைக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறது சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்கறீங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எந்த ஃபோனுக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சாம்சங் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் அது. நீங்கள் சாம்சங் மொபைலில் பார்த்தீங்கன்னா அவங்களே டிஃபால்ட்டாக டிவைஸ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அது இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அப்படியே கீழே தள்ளிங்கன்னா டிவைஸ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை உள்ளே போய்க்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி, ஸ்டோரேஜ், மெமரின்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக காட்டும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் அப்படின்னு காட்டும். அந்த ஆப்டிமைஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை அதை ஆப்டிமைஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஆப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிடும். நிறையா பேட்டரி எடுத்துகிட்டு இருக்க அந்த ஆப்லாம் டிடெக்ட் பண்ணி அதையே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிவிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுவே பண்ணி கொடுத்துரும். அது பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டரியும் கொஞ்சம் நல்லா சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே தொட்டிங்கன்னா ஸ்டோரேஜ்னு இருக்கும். அந்த ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமலே உங்களால் பார்த்துக்க முடியும். டூப்ளிகேட் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அது காட்டிடும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரீசைக்கிள் பின்ல என்னென்ன விஷயங்கள் தேவையில்லாமல் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த ஒரே ஒரு டிவைஸ் கேர் அப்படிங்கிற ஆப்லேயே இருக்குது. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபோனில் மெமரி எந்த அளவுக்கு எடுத்துருக்கு, எது வந்து அதிகமான மெமரி எடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுனால உங்களுக்கு மெமரிஸும் கொஞ்சம் க்ளீன் ஆகும். ரேம் வேணுனாலும் ரேமையும் பூஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல உங்களால் பண்ணிக்க முடியும். சூப்பரான ஒரு ஆப்ஷன் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு

அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லுங்க. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் இதான் தான் நீங்க சொன்னேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இந்த மாசெல்லாம் பிறந்தா தாங்க வாழ்க்கையே பிரைட்டான மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னைக்கு தேதி ஒன்றாயிருச்சு, ஸோ நிறைய பேருக்கு சம்பளம்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, இப்போது வாங்குற சம்பளத்தை எப்படி எப்படிலாம் நாம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை நீங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நிறைய மக்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். முதல் நாளான இன்றைக்குமே வந்துட்டு ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது சேலத்தில் ஒரு சில நாட்களாக கிளைமேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏனோ வானிலை மாறுது அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. காலையில் ஃபுல்லாக வெயில் அடிக்குது, அந்த ஈவினிங் நைட்லாம் ஆக ஆக அந்த வானிலையெல்லாம் கொஞ்சம் மாறி அப்படியே மழை வர ஆரம்பிக்குது. சேலத்தில் நிறைய இடங்களில் நைட் டைமில் மழை பெஞ்சிட்டு இருக்கு ரெகுலராக அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு சேலம் அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா பார்த்து கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது சிவகங்கை மாவட்டம் இருக்குல்ல, சிவகங்கை அதுக்கப்புறமா அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படின்றது இப்போலேருந்தே வந்து இருக்கா. ஸோ நிறைய பெட்ரோல் பங்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த எரிபொருள்லாம் கிடைக்காம பெட்ரோல் பங்க்கை மூடி வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ இது வந்துட்டு கூடிய சீக்கிரம் நிறைய இடங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பெட்ரோல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சிக்கனமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போயே இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வர ஆரம்பிக்குது, அதை நம்ம கேள்வியும் பட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச

அளவுக்கு நீங்க பெட்ரோல்லாம் கொஞ்சம் சிக்கனமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிபவைஸ் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக ட்ரெண்டிங்கான விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிபவைஸ் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றேன், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா

0: சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, முக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: நானா
1: நினைச்சேன்.
2: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ மாசம் பிறந்தாச்சு, தேதி ஒன்றாச்சு, நிறைய பேருக்கு சம்பளம்லாம் வந்திருக்கும். அப்படி வந்த சம்பளத்தை எப்படி எப்படிலாம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாக வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கிட்ட சொல்லணும், அதாவது வாங்குற சம்பளத்தை எப்படி எப்படிலாம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது டிப்ஸ் இருந்தது அப்படின்னா அதை மறக்காமல் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787

0107 107 107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க, என்னென்ன டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம கூட இப்போது லாஸ்ட்டாக ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. மாசிநாயக்கம்பட்டியிலேருந்து சதீசனாவும் தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டியும் கால் பண்ணி அவங்க ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சதீசனா மாசிநாயக்கம்பட்டியிலேருந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ சம்பளம்லாம் வருது அப்படின்னா அந்த சம்பளத்தை ஒரு பகுதியை நம்ம செலவுக்காக எடுத்துகிட்டு மீதி காசுலாம் இருக்கும்ல, அந்த மீதி காசை நம்ம ஒன்று எஃப்டியில் அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் போடலாம், இல்லைன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது அசையா சொத்துக்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்துட்டு சேஃபாக இருக்கும், அதோட வேல்யூ வந்து போக போக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சதீசனா சூப்பராக வந்து சொல்லியிருந்தார். ஸோ நிஜமாலுமே இந்த மாதிரி சேவிங்ஸ்லாம் பண்ணால் தான் ஃப்யூச்சர் அப்படின்றது நமக்கு எப்பயுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், வெளியே கடன் வாங்குகிற தேவையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். நீங்கள் சம்பளம்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செலவுக்கு போக மீதி காசை சேர்த்து வைங்க, நம்ம ஃப்யூச்சருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, 1 டிகிரி 2 டிகிரி படித்தாலே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக வந்துருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வந்து படிக்க முடியாது. எனக்கு பர்சனலாக அப்படி தான் வந்திருக்கும், நிறைய பேர் படிக்கிறவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஒருத்தர் 145 டிகிரிக்கு மேலே படிச்சிருக்கிறாரு. என்னது, ஒருத்தர் 145 டிகிரி படித்தாரா அப்படின்ற மாதிரி தானே வந்திருக்கு. ஸோ யார் அவர், அவர் பேர் என்ன அப்படின்றத நான் ஃபுல்லாக வந்து சொல்கிறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்கள் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ப்ரொஃபஸர் டாக்டர் வி என் பார்த்திபன் இருக்கார்ல, இவர் வந்து சென்னையை சேர்ந்தவர். இவர் தான் கிட்டத்தட்ட 145 டிகிரிக்கு மேலே படிச்சிருக்கிறாங்க. இவர் வந்து 1981 அவரோட படிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வரைக்கும் 145 டிகிரிக்கு மேலே படிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு செயல் வந்து அவர் பண்ணார் இல்லை, இதனாலேயே அவர் வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டும் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. வேர்ல்டுலேயே அதிக டிகிரி படித்த நபர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டையும் அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. நிஜமாலுமே கேட்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, எப்படி சார் இத்தனை டிகிரி படித்தீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்தடுத்து 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க. நாம் இன்னும் இது வாலிப பேசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டே நாளாக பிரிச்சுக்கோங்க, நான் அப்படி தான் வந்து பிரிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. முதல் பங்கு, அதாவது உங்களோட வீட்டுக்கு ஒரு பர்சன்ட்டாக அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி ரெண்டாவது பங்கு உங்களோட சேவிங்ஸ்க்கு வச்சுக்கோங்க. மூணாவது பங்கு உங்களோட ஒரு பர்சனல் செலவுலாம் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாலாவது பங்காக மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு நீங்கள் அமௌண்ட்டை சேர்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மிக மிக சிக்கனமாக அமௌண்ட்டை செலவு பண்ணுங்கள். கையில் காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சூப்பரான அட்வைஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரியே இப்போது சம்பளம்லாம் வந்த உடனே 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தாராளமாக செலவு பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கையில் காசே இருக்காது, ஒரு மாதிரி கஷ்டமாக தான் வந்துருக்கும். ஸோ நீங்கள் சம்பளம்லாம் வருது அப்படின்னா பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்கள். எது எதுக்கெல்லாம் சேலரி முக்கியமாக இருக்கும், அதாவது எது எதுக்கெல்லாம் அமௌண்ட்லாம் கரெக்டாக செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்கள். முக்கியமாக சேவிங்ஸ் அப்படின்றது இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நீங்கள் இப்பிலேருந்தே சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சில கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கிற 16 வயசுக்கு உட்பட்டவங்களுக்குலாம் வந்துட்டு சோஷியல் மீடியா யூஸை நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கவர்மெண்ட்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது மலேசியா இருக்காங்கல்ல, அவங்களுமே அவங்க கண்ட்ரியில் இருக்கிற 16 வயசுக்கு கீழே இருக்கிற அந்த சிறுவர்கள்லாம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறத நாங்கள் பேன் பண்ணுறோம். அதாவது இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியா யூசேஜும் நாங்கள் பேன் பண்ணுறோம். அதாவது 16 வயசு கீழே இருக்கிறவங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அவங்களோட அந்த சிந்திக்கும் திறன் இருக்குல்ல அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அதிலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற அவங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லாவை நம்ம ஊரில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366633300.

0: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ
1: நண்பா. என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
0: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
1: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
2: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
3: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
2: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நாம இது வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேச பொருளா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்ல. இப்போ இதை தாண்டி நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டர் பேச போறாருங்க. யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, துறையூர் பசங்க இந்த பேஜை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க நம்ம கோகுல் ப்ரோ இருக்கிறாருல, இவர் தான். அவரோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பர் அழகா ஷேர் பண்ணிக்க போறாரு. இன்னைக்கு என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல் பிரதர், நம்ம லாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்ன அப்படின்னா, எனக்கு எங்கள் ஊரில் க்ளோஸ் டு ஹார்ட்னா அந்த டீ கடை தாங்க. டீ கடையில் போய் உட்காந்து நான் நிறைய விஷயங்களாம் யோசிப்பேன், நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு புதிய மனுஷங்களை பார்த்து அவங்களும் இன்ட்ராக்ட் ஆகி அப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா பிரதர்?
7: பார்க்குறேன், புதிய மனிதர்களையும் பார்க்குறேன், என்னோட ஃபேஸை பார்த்தவங்க அவங்கள்ட்ட பேசுறதுனால அவங்களோட கனெக்ட் ஆகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால இதை தொடர்ந்து பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அந்த இடத்துல தான் எனக்கு வருது.
0: ஓகே பிரதர். பிரதர், அதே மாதிரி இப்போ சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் நிறைய பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க. வார வாரம் வெள்ளிக்கிழமை புது படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி வார வாரம் நிறைய சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி புதுசாக வராங்கல்ல, அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க, இல்லை என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க?
7: மிஸ்டேக் வந்து நார்மலி எல்லாத்துக்குமே காமன் தான். நானும் நிறைய இடத்துல நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பட் வந்து இப்போ நீங்க புதுசாக வர கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து எடுத்த உடனே நம்ம பெய்டை நோக்கி நம்ம பேஜ் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக கூடாது. அவங்க எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு நாளில் வந்து ஒரு சாதாரண ஒரு இளநீ வியாபாரிக்கு வந்து இந்த இடத்துல வந்து இளநீ வந்து 30 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்ற நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா, ஸோ நாளைக்கு வந்து வேஃபிள் ஷாப்பில் வந்து நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி பேஸில் தான் போகணுமே தவிர, ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபன்னி கண்டென்ட் ரெண்டு பசங்க ஒன்று சேர்ந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஒருத்தவங்களை ஆக்குறது அந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் வேல வீடியோ எடுத்துகிட்டு போகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக கண்டென்ட்டை கன்சிஸ்டன்சியாக யாருக்கு சப்போர்ட்டாக இல்லாமையும் ஒரு சார்பாக போகாமல் ஒரு கட்சி சார்ந்தோ இல்லை ஒரு மதம் சார்ந்தோ இல்லை அவங்களோட ஒரு பர்டிகுலரான ஒரு கம்யூனிட்டி சார்ந்தோ எதுக்குள்ளேயுமே போகாமல் ஒரு வைடராக எல்லாருமே ஒரு காமனாக ஒரு வியூவை எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட வச்சாங்க அப்படின்னா அதுவே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். அவங்க எதை சார்ந்தும் போயிடக்கூடாது நாளைக்கு.
0: ஓகே
7: ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்றப்போ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாளைக்கு நிறைய இடத்துல கிடைக்கும், ஒரு பொலிட்டீஷியனோட ஜாயின் பண்ணுறதுக்கு அண்ட் தென் வந்து ஒரு சார்பாக என்றைக்கும் போயிடக்கூடாது. அது நம்மளுக்கு நாளைக்கு நெகட்டிவ் ஆயிரும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக. அந்த மாதிரி நம்ம என்றைக்குமே பேரக்கூடாது, நம்ம யாருக்கு சப்போர்ட்டிவாகவும் பேரக்கூடாது. அதுதான் அவங்க பண்ணுற மிஸ்டேக்காக நான் நினைக்கிறேன்.
0: புரியுது பிரதர். இப்போ சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்துட்டு நியூட்ரலாக வந்துருங்க, அவங்களுக்கும் இல்லாமல் இவங்களுக்கும் இல்லாமல் நீங்கள் வந்து நியூட்ரலாக உங்களோட கண்டென்ட் வந்து போடுங்க. நீங்கள் வந்துட்டு ஒருத்தர் சார்ந்து கண்டென்ட் போட்டிங்க அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப ரீச் ஆகாமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டரான துறையூர் பசங்க இந்த பேஜ்க்கான கிரியேட்டர் நம்ம கோகுல் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கூகுள் ப்ரோதர், நீங்கள் லாஸ்ட்டாக பேசும்போது சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் ஒருத்தரை சார்ந்து இருக்காதிங்க, அதாவது ஒருத்தரை பற்றின கண்டென்ட் மட்டுமே பாசிட்டிவாக நெகட்டிவாக வந்து போடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுதீங்க. அதாவது பீப்புளுக்கான கண்டென்ட் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும் இல்லையா?
1: கொடுக்கணும். அதை தாண்டி நம்ம வேறு ஏதாவது நம்ம ஒரு சார்பாக போயிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: ஓகே ஓகே பிரதர். பிரதர், இப்போது சோஷியல் மீடியாவில் நிறையா புது புது கிரியேட்டர்ஸ்லாம் வராங்கள, அவங்க ஒரு சில டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வியூஸ் வரல அப்படின்றதுனால அவங்க என்ன
1: அதாவது யாரோ ஒரு ரேண்டமாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறோம், ஒருத்தர் ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணி பார்க்க வைக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் அந்த வீடியோ பார்க்கணும்? இப்போ நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களில் ஒரு சிலர் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், இன்னொருத்தருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் ஏன் அவரோட பார்க்குறேன் அப்படின்னா அவரோட தான் நான் ஸ்பீச்சை நான் தெளிவாக உட்காந்து நான் கேட்டிருப்பேன். ஸோ அவரோட பேட்டர்ன் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதையும் வந்து அவங்க அனலைஸ் பண்ணணும். ஸோ அவங்க பேஜா ஓகே, முதல்ல இப்போ எப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு குக் பண்ணி நம்ம ஒருத்தவங்களுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு நான் அதை சாப்பிட்ற மாதிரி எனக்கு அந்த டேஸ்ட் ஓகேவாக இருந்தால் தானே அதை மற்றவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனலி நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, சரி இதை கொடுத்தா ரீச் ஆகுமா, இப்படி இருந்தால் முதல்ல நான் பார்ப்பனா அப்படின்றத என்ன நான் செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு ஓகே இப்படி கொடுத்தா இது கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம வெளில ட்ரை பண்ணலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே வீடியோ ரீச் ஆகுறதும் ரீச் ஆகாமல் இருக்கிறதும் அது வந்து அந்த இன்ஸ்டாவோட அல்காரிதம் படி தான், அது நம்ம இது பண்ண முடியாது. ஆனா அவங்க தொடர்ந்து ஒரு 2 மந்த்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுல வந்து ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பா வியூஸ் போயிருக்கும். ஆவரேஜா 100 வியூஸ் போகுது அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு 1000 வியூஸ் ஒரு வீடியோக்கு போயிருக்குன்னா அப்ப அந்த வீடியோ எடுத்து அவங்க டிகோட் பண்ணணும் எதனால இந்த இடத்துல 1000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னு. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாவை பிடிச்சி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணோம்னா 1000ங்கிறது 2000, 5000, 10000 அப்படின்ற மாதிரி கிராஜுவலா டெவலப் ஆகும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கன்சிஸ்டன்சியா வீடியோஸ் மேக் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதுக்கான வியூஸ் அதுக்கான ரீச் கண்டிப்பா வந்து கிடைக்கும். நீங்க வந்துட்டு கன்சிஸ்டன்சியா போடாம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம்ல அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க ரெகுலரா வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி போடுங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்துருக்கும். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணுங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம கோகுல் ப்ரோ இருக்கிறாருல, இவருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டாரு, அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது சம்பளம்லாம் வந்த ஓட்டி அந்த சம்பளத்தை எப்படி நம்ம சேர்த்து வைக்கலாம், ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தல. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட சதீஷ் அண்ணா மாசநாகப்பட்டியிலேருந்து கால் பண்ணி அவர் ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தாதகா பாட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி

கால் பண்ணி அவங்களுமே அவங்க ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இங்கிருந்து இன்றைக்கி நான் இப்போது கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபே சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிபவேச நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பபாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஆதவனின் இறந்தவன் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். நிஜந்தன் ஒரு இளைஞன், அலுவலகத்தில் வேலை பார்க்குறான். மிஸ்ஸஸ் பிள்ளை, அப்புறம் என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு போய் நிற்கிறான். ஆ, என்ன நம்ம வேலை முடிகிற வேலையா? ஒரு வேலையை முடிச்சு இப்படி வச்சோம்னா அடுத்த ஃபைல் வந்துடுது, முடிக்க விடுறாங்களா? நடுநடுவில் எதுக்காவது ஒன்று அந்த லெட்டர் டைப் பண்ணு, இந்த லெட்டர் டைப் பண்ணுன்னு கூப்பிடுவாங்க. வேலையை முழுசாக முடிக்க எங்கே விடுறாங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் பிள்ளை, அவங்க கொஞ்சம் வயசில் பெரியவங்க, அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நிஜந்தன் வந்து அங்கே போனது மிஸ்ஸஸ் பிள்ளை பார்க்குறதுக்காக இல்லை, பக்கத்து சீட்டில் ஜாக்குலின் அப்படின்ட்டு ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு இளம் யுவதி பெண்ணு. இவனுடைய கவனமெல்லாம் அங்கே தான் இருக்குது, ஆனால் நேரடியாக அங்கே போய் நிற்க முடியாது. அதனால் மிஸ்ஸஸ் பிள்ளைக்கிட்ட பேசுகிற மாதிரியே இங்கேருந்து அங்கே அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான். அது ஜாக்குலினுக்கும் தெரியும், நம்மளை பார்க்க தான் அவன் இப்படி வந்து நின்றுட்டு இருக்கான் அப்படிங்கிறது. மற்றவங்க பார்க்கும்போது கவனிக்காத மாதிரி அவனை அப்படி பார்க்குறது. அப்புறம் இவனும் ஜாக்குலின் இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்து சீட்டு தான் மிஸ்ஸஸ் பிள்ளை, அவங்கக்கிட்ட நின்று இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தான். இது மிஸ்ஸஸ் பிள்ளைக்கும் தெரியும், அவன் எதுக்கு தான் வரான் அப்படின்னு. இதெல்லாம் நாம் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நிஜந்தன் இங்கே தனியாக தான் இருக்கான், மனைவி வந்து ஊரில், அவன் டெல்லியில் வேலையில் இருக்கான். ஆனால் அவன் வேறு மாநிலத்தை சேர்ந்த ஆள், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆள், அங்கே மனைவி இருக்காங்க. இவன் எப்பயாவது தான் போவான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால, ஏதோ ஒரு மாதம் ஒரு தரம் அந்த மாதிரி தான் போகிறது, அல்லது முக்கியமான தினங்களில் போகிறது. அப்புறம் மிஸ்ஸஸ் பிள்ளை எழுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃபீஸ் முடிகிற நேரம் எடுத்து ஷோல்டர் பேக் மாட்டினாங்க. ஓகேப்பா, எனக்கு வேலை இருக்குது வீட்டில், ஆஃபீஸே கட்டிச்சுட்டு அழுக முடியுமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் இருந்த இன்னொரு அலுவலரும், நான் போகிறேன்ப்பா அவங்களுடைய அப்படின்னு கிளம்பியாச்சு.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்கா. ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் வி பிளஸ் கிளினிக்.

என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுப்பிரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருந்தாங்க. சரி, இது சரியா இல்ல, இங்க ரெண்டு பேரும் தனியா ஆபீஸ்ல நின்னுட்டோமா, அது ஒரு மாதிரியா போகும்ட்டு, சரி நம்ம போய் காபி சாப்பிடுவோமா அப்படின்னா, நிஜந்தன் போலாமே அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க. அது ஒரு காபி ஷாப், ஒரு மங்களான வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பக்கத்தில் சீட்டில் உட்காந்துருவோம் யாருன்னு இன்னொரு சீட்டில் இருக்கிறவங்களால அவ்வளோ துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கொஞ்சம் ஒளி மங்களாக இருக்கும், உற்று பார்த்தால் ஒரு வேளை தெரியலாம், தெரிஞ்சவங்களாக இருந்தால் தெரியலாம். காபி டேஸ்ட் நல்லா இருக்குல்ல அப்படின்னு நிஜந்தன் சொன்னான். ஜாக்லின், ஆமாம்மா, எப்போ உள்ளது தானே ஜாக்லினுக்கு தெரியும், ஒரு பேச்சை ஆரம்பிக்கிறதுக்காக இப்படி பேசுறது தான். காப்பி பற்றி என்ன கிடக்கு, இந்த கடையில் உள்ளபடி தான் இருக்கும், எப்பவும் போல தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவ்வளோ அதுக்கு ஒரு பதிலை சொன்னான். சரி, இப்படியாக அவங்க உரையாடல், ஏதோ ஒன்று உரையாடணும்ல, வந்தாச்சு பேசணும்னா எப்படி துவங்கிறது அப்படின்னு இப்படி துவங்கினான். சரி, ஜாக்லின் அதுக்கு அப்படி பதில் சொன்ன உடனே, அப்புறம் வீட்டில் யாரெல்லாம் அப்படின்னு கேட்குறான். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது தான், அருண் இந்த அடுத்த மாதம் வந்துடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜாக்லின் சொன்னாங்க. இவனுக்கு ஒரு ஒரு ஆச்சரியக்குறி, இப்போ அருண் யாராக இருக்கும் அப்படிங்கிறது. அவனுடைய குழப்பத்தை புரிஞ்சுக்கிட்ட ஜாக்லின், 10th படிக்கிறான், லீவ் வந்தோம், லீவில் தான் வருவான் அப்படின்னு ஜாக்லின் சொல்ல, ஓ மகனா, சரி சரி. இவனும் மேரீடு தான், அந்த அம்மாவும் மேரீடு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அருண் வந்துட்டானாதான் ஃப்ரீயாக இருக்க முடியாது, எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியாது, எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. அப்போது இதை நிஜந்தன் என்ன இந்த அம்மா சொல்ல வராங்க ஜாக்லின் அப்படிங்கிறத யோசிக்கிறான். அதாவது இப்போ ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அப்போ ஃப்ரீயாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும், இப்போ காபி சாப்பிட்ற மாதிரி அப்போலாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரியும் அவன் புரிஞ்சுக்கிறான். சிலவங்க எதையோ ஒரு அடித்தளமாக பேசுகிறாங்கங்கிறது மட்டும் தெரியுது. அப்புறம் உங்கள் மேரேஜ் லைஃப் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஜாக்லின் கேட்குறாங்க. ஆ, என்னவோ மேரேஜ் பார்த்தோம், பண்ணணும், இருக்கிறோம் அப்படின்னா, ஏன் அப்படி சலிப்பாக சொல்கிறீங்க, என்ன என்ன, ஏன் டேஸ்ட் வேறு, அவங்க டேஸ்ட் வேறு, அவங்க டேஸ்ட் வேறுன்னு சொல்ல தேவையில்லை,

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: எனக்கு பிடிக்கிற படம் அவங்களுக்கு பிடிக்காது, நான் படிக்கிற நாவல் அவங்க படிக்கிற மாட்டாங்க. சில நேரங்களில் ஒன்றோ ரெண்டோ சில புக்ஸ் மட்டும் ஒன்றா படிச்சிருக்கோம், அதுதான் ஒற்றுமைன்னு சொல்லலாம். பெரும்பாலும் வேற வேற கருத்துக்கள் தான் அப்படின்னா, ஓ இப்படி எத்தனையோ ஃபேமிலியில் இருக்காங்களே, நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நிஜந்தன் சொன்னான். நோனோ அப்படி எப்படி சொல்லிட முடியும்,

அவங்கள பார்க்குறோம்ல ஹாப்பியாக தானே இருக்காங்க, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. விடுங்க என் கதையை பேசி ஏன் நீங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு, நான் உங்களை பற்றி நான் தெரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு நிஜம்தான் கேட்குறான். ஆ என்னை பற்றி என்ன சொல்ல, அது ஒரு சோக கதை அப்படின்னாங்க. என்ன சோகம், அப்படி என்ன சோகம், உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, தைரியமாக தான் இருக்கீங்க, எதையும் நல்லா பேஸ் பண்ணுறீங்களே என்ன அப்படின்னா, ஆமாம் வாழ்க்கை போராட்டம்னா நடந்ததை நினச்சிக்கிட்டே இருந்து என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு தயாராக வேணாமா, அப்படின்னா என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. ஆ சாரி உங்களை பற்றி சொல்ல வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்னு சொல்ல, நோனோ உங்ககிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன், உங்களை விட்டால் எனக்கு யார் தான் இருக்காங்க சொல்கிறதுக்கு, அதனால் நீங்கள் கேட்கலைன்னாலும் நான் ஒரு நாள் சொல்லியிருப்பேன், அது நீங்கள் இன்றைக்கி கேட்டீங்க அது இன்றைக்கே சொல்லிடுவோம் அப்படின்ட்டு தன்னுடைய வாழ்க்கை கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. 19 வயசில் எனக்கு ஒரு காதல் வந்தது. ஓ ஆமாம் ஆமாம் காதல் வர வயசு அதுதானே, நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னா ஜாக்லின். ஏன் காதல் வர வயசு அதுதானே அப்படின்னா, இல்லை அந்த வயசில் வர்றது காதலே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிஜந்தன் கேட்குறான். ஏன்னா எங்கள் லைஃப் ஒரு 5 இயர்ஸ் போச்சு நல்லா, அப்புறமா எனக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வந்தது. லைஃப்னா இது இல்லை, கணவன்னா இவன் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதாவது நாளாக நாளாக நம்மளுக்கு பக்குவம் வரணும் இல்லையா, எனக்கு வந்துருச்சு அவனுக்கு வரவே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னே அவனுடைய விளையாட்டுத்தனங்கள் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது, அதை பார்த்து தான் லவ் பண்ணணும்னு கூட சொல்லலாம். ஆனால் மேரேஜ் லைஃபுக்கு அந்த விளையாட்டுத்தனம் செட் ஆகுமா, ஆகலை. நான் சொல்லி பார்த்தேன், லைஃப் வேற லவ் வேற, லைஃப்னு அமைஞ்சிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்லாம் சொல்லி பார்த்தேன். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், என்னை விட நீ புத்திசாலியா, எனக்கே புத்தி சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்க ஆரம்பித்த உடனே எங்களுக்குள்ளே ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை நான் சொல்லி அவன் கேட்க போகிறதில்ல, அவன் சொல்லி நான் கேட்க போகிறதில்லைங்கிற மாதிரி எங்களுக்குள்ளே ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியாக அது ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு, அவன் வழியில் போயிட்டான் நான் என் வழியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை

0: ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோ சேட் அப்படின்னு நான் நிஜம் தான். நோனோ, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு ஃபேமிலி மேன், உங்க லைஃப்ல எல்லாமே நல்லா இருக்கு, அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. எனக்கு இப்படி அமைஞ்சிருச்சு. ஏன்னா இது நானே தேடிக்கிட்டது, அதனால யாரையும் குறை சொல்ல முடியாது இல்லையா. இப்போ உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு ஜாக்லின் கேட்குறாங்க. அது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆமாம், ஏன் நீங்கள் டெல்லியில் ஒரு பொண்ணை பார்க்காம நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க? டெல்லி பொண்ணு தானே உங்கள் மைண்ட் செட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஜாக்லின் கேட்குறாங்க. ஆமாம், இப்போ தெரியுது, அப்போ தெரியலையே. ஏன், என்னாச்சு, யார் உங்களை கம்பல் பண்ணாங்க அப்படின்னு ஜாக்லின் கேட்குறாங்க. கம்பல்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்போ ஜாதகம் பார்த்தாங்க, அந்த ஜாதகம் தான் என் ஜாதகத்துக்கு பொருந்தது அப்படின்னு. வேற எந்த பொண்ணுமே பொருந்தலை, அவங்க பார்த்த வகையில் அது ஒன்று தான் பொருந்ததுன்னு சொல்லி இதுதான் பண்ணிக்கணும்னு அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. சரி, அப்போ எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரி கல்யாணம் ஒன்று பண்ணணுமே அப்பா அம்மாவுக்காவது அப்படின்ட்டு அது ஒத்துக்கிட்டாச்சு. நாட் பேட், நல்லா தான் போகுது. பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் வருத்தம் அப்படின்ட்டு சொன்னான். உடனே ஜாக்லின் கிடைச்சதை நினச்சி பெருமைப்பட்டுக்க வேண்டியது தான், என்ன பண்ணுறது அப்படின்னு ஜாக்லின் சொன்னாங்க. அப்படின்னா நீங்கள் பெருமைப்பட்டுருக்கணுமே. கரெக்டு தான், இப்போ கூட நான் நினைக்கிறது உண்டு, நம்ம அந்த லைஃப்பை தக்க வச்சுருக்கலாமோ அப்படின்னு. ஆனால் யோசிச்சு பார்த்தா கட்டாயம் அது முடியாது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அது பிரிஞ்சாதான் நல்லது அப்படின்னு ஜாக்லின் முடிச்சுக்கிட்டாங்க. வெயிட்டர் வந்தான். சார், என்ன காபி ஆர் கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு கேட்டான். இப்போ தான்பா காபி சாப்பிட்டோம் அப்படின்னாங்க. இல்லை சார், வேறு என்ன வேணும், ஐஸ்கிரீம் இருக்கா? ஆ, இருக்கே, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, மின்சாரம் கட் ஆகிடுச்சு. ரெண்டு பேரும் ஒரு பக்கத்து பக்கத்தில் உட்காந்தோடனே ஜாக்லின் அவன் அருகே அமர்ந்ததுனால அவனுடைய கை விரல்களை பிடிச்சாங்க. இவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி தான், ஆனால் அது அவனுக்கு பிடிச்சிருந்தது, ஒன்றும் தடை சொல்லலை. விரலோடு விரல் கோர்த்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கரண்ட் வந்துச்சு, அப்பயும் பிடிச்சிட்டே இருந்தாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: வெயிட்டர் ஐஸ்கிரீம் கொண்டு வந்தான். அவன் வந்த உடனே கை விரல்களை விடுவிச்சுக்கிட்டு ஆளாளுக்கு உட்கார்ந்தாங்க. சார் ஐஸ்கிரீம் அப்படின்னு கொண்டு வந்து வச்சான். ஓகே எடுத்துங்க அப்படின்னு ஜாக்லின் சொன்னான். நிஜந்தனை எடுத்துக்கிட்டான். ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. ஜாக்லின் எதையோ சொல்ல முயற்சி பண்ணுறாங்க, சொல்ல வரல. நிஜந்தனும் அதே மாதிரி தான், மனசுக்குள்ள வார்த்தைகள் இருக்குது ஆனால் அதை சொல்ல தெரியல. அதாவது இப்போ இருக்கிற பழக்கம் நல்லாயிருக்கு, நாம் இன்னும் அடுத்த நிலைக்கு போகிற மாதிரி ஏதாவது பேசி இந்த நட்பு கெட்டுருமோ அப்படிங்கிறது ரெண்டு பேர் மனசுலையும் இருக்குது. சரி கிளம்பலாமே அப்படின்னு ஜாக்லின் சொல்ல, யா ஷூர் கிளம்பலாம் அப்படின்னு ரெண்டு பேர் எழுந்திரிச்சாங்க. அப்புறம் கேஷ் டேபிள்கிட்ட போகும்போது நிஜந்தன் பாக்கெட்டில் கையை விட்டு பணத்தை எடுத்தான். அவனை விட முந்திக்கிட்டு ஜாக்லின் எடுத்து காசை கொடுத்து பில் கொடுத்துட்டாங்க. நிஜந்தன் தோத்துட்ட மாதிரி ஃபீலிங் அவளுக்கு வந்தது. நான் கொடுத்துருப்பேன்ல, நீங்கள் ஏன் அப்படின்னு நிஜந்தன் கேட்குறான். பரவாயில்ல, ஆண்கள் தான் செலவு பண்ணணும் இருக்கா என்ன, பெண்கள் செலவு பண்ணக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை நான் அதுக்கு சொல்லலை, ஸ்டு நான் தானே கூப்பிட்டேன் காப்பி சாப்பிட, நான் தானே கொடுக்கணும் அப்படின்னா. நோ ப்ராப்ளம், யார் கொடுத்த என்ன, நம்ம ரெண்டு பேரும் வேறு வேறையா என்ன அப்படின்னாங்க. அவனை முகத்தை பார்த்துக்கிட்டே ஏதோ சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுது. இவனுக்கு அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி பார்த்து போங்க ரூமுக்கு, நானும் கிளம்புறேன் அப்படின்னாங்க. ஓகே பார்த்து போங்க அப்படின்னு அவனும் சொல்லிட்டு பை பை அப்படின்னு கிளம்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. இறந்தவன் என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஆதவன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன என்று பார்த்தால், பொதுவாக திருமணமான இந்த பெண்ணிடத்திலே கூட அதை தாண்டிய ஒரு ஈர்ப்பு வெளியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், பேப்பரில் படிக்கிறோம். இப்போ அது முக்கியம் இல்லை. பொதுவாக தன் கணவனை குறை சொல்லுகிற பெண் இன்னொரு ஆணிடம், அதே போல் தன் மனைவியை குறை சொல்லுகிற ஒரு ஆண் இன்னொரு பெண்ணிடம், அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா அவங்க மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக தான். அதாவது நான் வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இல்லை, அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத நேரடியாக சொல்லாமல் வேற ஒரு விதமாக சொல்கிறது தான் இந்த குறை சொல்லுதல் அப்படிங்கிறது. அதனால் குறை சொல்லுவோரிடம் கவனம் தேவை. வாழ்க்கையை புரிஞ்சவங்க குறை சொல்கிறதில்ல அப்படிங்கிறது யதார்த்தம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
1: அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச முயல், அதாவது ஃபேவரட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா எப்பயுமே மற்றவங்க கிட்ட அன்பாவும் உதவி செஞ்சிட்டோம், எல்லாருக்குமே பெரிய நல்ல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கோம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, பக்கத்து காட்டுல இருந்து குருவி ஒன்று

0: உணவு தேடி இந்த காட்டுக்கு வந்துச்சு. அப்போ பயங்கர வெயில் அடிச்சுச்சு. குருவியோ உணவு தேடி தான் வந்துச்சு. சோ பசியில தான் இருந்துச்சு கண்டிப்பா. அதனால பயங்கரமா தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு குருவிக்கு. சோ டயர்டாயி குருவி வந்து முயல் இருக்கிற இடம், அதாவது முயலோட வீட்டுக்கிட்ட கரெக்டா வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. எதர்ச்சியா தான் வந்துச்சு. ஆனா அந்த குருவிய முயல் பார்த்துட்டு என்ன பண்ணுச்சுன்னா, தன்னோட வீட்டுல இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருந்த ஆத்துல இருந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த குருவிக்கு கொடுத்துச்சு. அதை பார்த்த உடனே குருவிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சே, தண்ணி கொடுத்து உதவுறாங்களே அப்படின்னு சொல்லி செடினு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு முயல்கிட்ட சொன்னிச்சு, இதுக்கு தான் நான் இந்த மாதிரி வந்தேன் அப்படின்னு. உடனே முயல் என்ன பண்ணுச்சுன்னா, தனக்கு சாப்பிட வச்சிருந்த ஒரு ஆப்பிள் பழத்தை குருவிக்கு அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு. சாப்பிட்டுட்டு குருவியும் முயலுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, ஒரு நல்ல செயல் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கும். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க நேம்?
1: மை நேம் இஸ் என்ஆர் வைஷாலி.
0: என்ன வைஷாலி?
1: என்ஆர் வைஷாலி.
0: ஓ, என்ஆர் வைஷாலி. சரி ஓகே வைஷாலி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: I am studying 5th standard.
0: 5th standard. இப்போ 5th to 6th வந்து நீங்க போக போறீங்க இல்லையா? சோ 6th போகும்போது இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், மார்க்ஸ் எல்லாம் இப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்லாம் வீட்ல அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்களா?
1: நிறைய சொல்றாங்க, மம்மி தான் எப்பயும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
0: மம்மி தான் சொல்லுவாங்க. சரி, என்ன அட்வைஸ் எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு?
1: எப்பயுமே வந்து இப்ப எடுக்கிற மார்க் தான் வந்து நீ 10th போகும்போது நல்ல மார்க் வாங்க முடியும். இப்ப இதான் நீ இந்த ஹாஃப் மார்க் எல்லாம் விடக்கூடாது, எப்பயுமே வந்து மார்க் வாங்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க.
0: எப்பயுமே வந்து இப்ப எடுக்கிற மாதிரி ஒரு டீசென்டான சூப்பரான மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து மம்மி சொல்லிட்டே இருப்பாங்கன்னு சொல்றீங்க. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வைஷாலி கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: FM 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட வைஷாலி தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம வைஷாலி கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஜவஹர் சார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகள் நலனை பற்றியும் அதில் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே இப்போ வந்து வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதிகபட்சமாக குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் தண்ணி வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். இந்த வெய்ய காலத்தில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்ம வந்து அதிகமான உடல் உழைப்பாக இருக்கட்டும், இல்லை கம்மியாக ஏதாச்சும் நம்ம வேலை செஞ்சாலுமே வேர்வை வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிரும். நம்ம வந்து டயர்டாயிடுவோம். ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் லாஸ் ஆகி நம்ம வந்து தண்ணியை அதிகமாக எடுத்துப்போம். ஆனால் இந்த ஒரு வின்டர் சீசனில் தண்ணி அதிகமாக எடுத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும், எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார்?
5: இல்லை, அப்படி இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றது. ஸோ ஒரு சராசரி ஆன் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா ரொம்ப ஓவரான ஒர்க் பண்ணாத, ஒரு மீடியமாக ஒர்க் பண்ணிட்டுருக்க ஒரு ஆண் ஒரு பெண். ஸோ இவங்களுக்கான அந்த நீர் அளவு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 3.5 லிட்டர்லேருந்து 1-4 லிட்டர் வரைக்கும். ஸோ 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும். ஸோ இது வரைக்கும் அவங்க நார்மலாக எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவு வந்து ரெகுலர். ஸோ இது இதை தாண்டி அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து அவங்களோட ஒர்க்கை பொறுத்து. உங்களுக்கு அந்த தேவையான அந்த 3 லிட்டருக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டெய்லி ரெக்குவயர்மெண்ட் பேஸில் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு அப்படி விட்டுறக்கூடாது. தேவையான அளவு நம்ம உடம்புல தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ஹோல் பாடியும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது இந்த தண்ணி அப்படிங்கிறது. ஸோ தேவையான அளவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, எப்படி நாங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 60 kg இருக்கோம் அப்படின்னா ஒரு கால்குலேஷன் இருக்குது, 20 kg 1 லிட்டர் தண்ணி. அந்த மாதிரி நம்ம கணக்கு போட்டுட்டோம் அப்படின்னா அப்போ 60 கிலோக்கு 3 லிட்டர் தண்ணி, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே உங்களோட வெயிட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வருது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லியுமே தண்ணி எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்ததான் நம்ம வைஷாலி கூட பேசலாம்.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு, நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம வைஷாலி கூட பேசிடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம வைஷாலி கூட பேசிடலாமா? வைஷாலி, இந்த யூனியன் பேரர்னா என்ன?
4: யூனியன் பேரர்னா வந்து வாலண்டியர்ஸ்.
3: ஓ, யூனியன் பேரர் அப்படின்னா வாலண்டியர்ஸ். சரி, ஓகே. சரி, நீங்கள் கிளாஸில் என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து செய்வீங்க?
4: கிளாஸில் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன். லீடர்ஸ்க்கும் ஏதாவது டவுட்னா கிட்ட கேட்பாங்க. கிளாஸில் வந்து ஏதாவது ஸ்பீச்னா என்ன தான் கூப்பிடுவாங்க. இப்போ வந்து ஏன்னா இப்போ கூட வந்து நான் கொஞ்ச நாள் வந்து ஸ்டேஜில் மிஸ் வந்து ஒரு ஸ்பீச் சொல்ல கொடுத்துருக்காங்க.
3: ஓகே, ஸ்டேஜில் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, அதை இப்போ பண்ணணும். சரி, ஓகே. இது தாண்டி இப்போ இந்த யூனியன் பேரர் அப்படின்னா வாலண்டியர்ஸ்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வாலண்டியரிங் சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்கூலில் பண்ணுவீங்க?
4: ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா அது வந்து எல்லா கிளாஸ்க்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து நான் செய்வேன் கிளாஸில். மிஸ் அதனாலே வந்து எனக்கு குட் கேர்ள்னு நிறைய சொல்லியிருக்காங்க.
3: ஓ, சொல்லியிருக்காங்க குட் கேர்ள் அப்படின்னு. எல்லா ஒர்க்குமே வந்து நம்ம வைஷாலி பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க குட் கேர்ள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ அதெல்லாம் கேட்கும் போது அப்படியே பெருமையாக இருக்கும் தானே?
4: ஆமாம், கிளாஸ் லீடர்ஸும் வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ்க்கு போயிடுவாங்க, கிளாஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து மிஸ்க்கும் நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். அப்போ வந்து கிளாஸில் நான் தான் எல்லாரையும் பார்த்துக்குவேன்.
3: ஆல் இன் ஆல் அழகுராஜா தான் நம்ம வைஷாலி ஸ்கூலில். இல்லை, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னா எல்லா ஒர்க்குமே வந்து வைஷாலி பக்காவாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ வந்து நிறைய ஒர்க்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போ இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா, சர்க்குலர்லாம் வந்துச்சு அப்படின்னா எல்லா கிளாஸ்லையும் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் மீட் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருப்பாங்க தானே, பக்கத்து கிளாஸில், அதுக்கப்புறம் மேல் செக்ஷனில், கீழ் செக்ஷனில், 6th 7th அந்த மாதிரியான கிளாஸ்லலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருப்பாங்க தானே?
4: எல்லா கிளாஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தெரியும்.
3: எல்லா கிளாஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தெரியும். சூப்பர். அப்போ அப்படியே நெட்ஒர்க் வந்து பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்கீங்க ஸ்கூலில். சரி, ஓகே. தொடர்ந்து இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வைஷாலி கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து இன்னும் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அண்ட் வைஷாலி மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: ஒரு சூப்பரான தாறுமாறான ரெசிபி சொல்லுவேன்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியோ ஸ்கூல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால கண்டிப்பா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த வாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன அப்படின்னா கேட்பாங்க. டியூஷன் கிளம்புறாங்களோ இல்லையோ, ஸ்நாக்ஸுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தான் அவங்க வாயிலிருந்து வர மொத்தம் வார்த்தை இருக்கும் ஸ்கூலை விட்டு வந்த உடனே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான நம்ம சேலம்லேயே ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேலம்லேயே ஃபேமஸான அப்படின்னு ஒரு க்ளூவையும் நான் கொடுத்துட்டேன், அதனால் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நானே அந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு சொல்கிறேன். ஸோ தட்டுவடை செட்டு தான், சேலம்லேயே ஃபேமஸான தட்டுவடை செட்டு. எப்படி நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பிரித்து பிரித்து சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு தட்டுவடை அண்டு காய்கறிகளில் கேரட்டு, அதுக்கப்புறமேட்டு பீட்ரூட்டு, கொஞ்சோண்டு வெங்காயம், இது எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்படி இல்லைனா துருவி எடுத்து வச்சுக்கணும். லைட்டாக கொத்தமல்லி இலை மட்டும் மேலே தூவறதுக்கு, இது வந்து ஒரு பக்கம். அடுத்ததாக முன்னாடி பின்னாடி வைக்கிற சட்னி வந்து ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தக்காளி சட்னிக்கு தக்காளி 2, பூண்டு 2 பல், அடுத்ததாக வரமிளகா 2, இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு அது கூடவே லைட்டாக உப்பும் சேர்த்து 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்து அரைச்சி எடுத்துடணும். ஸோ ரெட் சட்னி ரெடி ஆகிடுச்சா. அடுத்ததாக க்ரீன் சட்னிக்கு என்ன பண்ணணும்னா, கொத்தமல்லி இலை அப்புறமேட்டு புதினா இது ரெண்டையுமே சமமான அளவில் மிக்சியில் சேர்த்து 2 பச்சை மிளகாய் சேர்த்து, அதே மாதிரி பூண்டு 2 பல் சேர்த்து உப்பு தேவையான அளவு போட்டு அதையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடணும். இப்போ 2 சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, தட்டுவடை ரெடியாக இருக்குது, காய்கறிகளும் சீவி ரெடியாக இருக்குது. இப்போ தட்டுவடையை அப்படி எப்பயும் போல் கடையில் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அடுக்கி வச்சு ரெட் சட்னியை மேலே வச்சு அதுக்கு மேலே காய்கறிகள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சு லைட்டாக வெங்காயமும் வச்சு இன்னொரு சட்னியை மேலே வச்சு மூடி வச்சு கொடுத்தா தட்டுவடை செட்டு ரெடி ஆகிடும். ஸோ இந்த தட்டுவடை செட்டை இன்னும் கலர்ஃபுல்லாகவும் அண்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாகவும் மாற்றுறதுக்கு பூண்டு பொடி இருக்கு இல்லையா, அந்த பூண்டு பொடியை தட்டுவடையை மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக தூவி விட்டு கொடுங்க. ஸோ டேஸ்ட்டு வேறு லெவலில் மாறிடும். இந்த கடையில் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்ச தட்டுவடை செட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக வேணான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அண்ட் இதில் ஹெல்த் பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் காய்கறிகளை நம்ம வெறுமனை பச்சையாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அதில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்படியே குழந்தைங்களுக்கு போகுது. ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது நம்ம சேலம் ஃபேமஸ் தட்டுவடை செட்டில். கண்டிப்பாக ஒரு நாள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா FM 107.8 அடுத்து வருவது
2: மலையோரம் வீசும் காற்று.

0: 97.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட எப்பயுமே இந்த நேரத்தில் ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்களோட எஜுகேஷன் சம்மந்தமாக சில டிப்ஸ் எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம் இப்போது 10th போர்டு எக்ஸாம் அதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் சைட்ல இருந்து கொடுக்க வேண்டிய அட்வைஸ் எல்லாம் என்னென்ன மேம்?
2: ஒரு 10th வகுப்பு ஒரு 12th வகுப்பு எழுதக்கூடிய பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டாயம் ஒரு ஆசிரியருடைய கைடன்ஸ் வழிகாட்டல் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாணவன் இருக்கா அப்படின்னா அவனுடைய முதல் டேர்னிங் பாயிண்ட் எது அப்படின்னா அவனுடைய 10th வகுப்பு மதிப்பெண் தான்.

0: எந்த ஒரு விஷயத்துக்காக அவன் பின்னாடி வேலைக்கு போகணும், இல்லை சொந்த தொழில் புரியணும், எது பண்ணனாலுமே ஒரு டிரைவிங் லைசன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னாக கூட அப்ப என்ன வேணும் அப்படின்னா அந்த 10 வகுப்பு மதிப்பெண் அவனுக்கு வேணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா மேம், என்னதான் குழந்தைங்க அசால்ட்டா சரி 10th எக்ஸாம் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் அந்த 10th எக்ஸாமோட மார்க் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வச்சிட்டாலே போதும், கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே ஒரு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வைஷாலி கூட பேசிடலாம். வைஷாலி, இப்போ வந்து நீங்க உங்க கிளாஸ்ல ஒரு யூனியன் பேரராக இருக்கீங்க. இந்த யூனியன் பேனராக இருக்கும் போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் கூட நீங்கள் வந்து பேசுவீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்கூல்லையே ஃபேமஸாக இருப்பீங்க தானே, எல்லாருக்குமே ஹே வைஷாலி அக்கா வரேன் போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு பொண்ணு தானே நீங்கள் ஸ்கூலில். சொல்லுங்கள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா உங்களுக்கு? நீங்கள் ஜஸ்ட் போயிட்டே இருக்கும் போது ஹே அங்கே பாரு நம்ம யூனியன் பேனர் அக்கா வைஷாலி போகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களா யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ்லாம்?
2: இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே கூட வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது நாங்கள் கீழே போவோம், அப்போ வந்து எல்லாருமே பார்த்து ஹாய் வைஷாலி ஹாய்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நீ ஸ்கூல் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க.
1: பாரா, அதானே நான் தான் சொன்னேன்ல ஸ்கூல் ஃபுல்லாக வைஷாலி எப்படியோ ஃபேமஸாக தான் இருப்பாங்கன்னு. அதே மாதிரியே சொல்லிட்டீங்க, ஸ்கூல் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம சோனா எஃப்எம்ல பேசி நீங்க சேலம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக போறீங்க வைஷாலி, ஹாப்பியா? சரி, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து வெக்கத்தில் அப்படியே அமைதியாகிட்டீங்க போல. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
2: பாய்.
1: ஓகே பாய். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர் நீங்கள் கூட. இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 8 to 9 வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்ககிட்ட பேசுறதுக்காக ரெடியாக இருக்காரு. ஸோ மலைவாழ் மக்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன மாதிரியான கல்ச்சரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு 8 to 9 வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியை கேளுங்க. பாய் பாய் மக்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இந்தியாவோட வரலாற்றிலையும் ஆன்மீக மரபுலையும் சில மலைகள் வெறும் இயற்கை இடங்களாக மட்டும் இல்லாமல் ஞானத்தோட அடையாளங்களாகவுமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு புனித மலையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த மலை தான் கழுகு மலை. பாலி மொழியில் கிஜகுடா அப்படின்னும் சமஸ்கிருதத்தில் கிருத்தகூடம் அப்படின்னுமே அழைக்கக்கூடிய இந்த மலை இந்தியாவோட பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜ்கீர் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்குங்க. நேர்களே, இந்த மலை புத்த மத வரலாற்றில் ரொம்பவே முக்கியமான இடமாக இருக்குது. ஏன் அப்படின்னா,

கௌதம புத்தர் இங்க அடிக்கடி தங்கி தன்னோட சீடர்களுக்கு போதனைகளை வழங்கினதா வரலாற்று செய்திகள் சொல்லுதுங்க. இந்த மலைக்கு கலகு மலை அப்படின்ற பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. தூரத்துல இருந்து பாக்குறப்போ இந்த மலை அப்படியே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கழுகு மாதிரியே இருக்குமா, அதனால கழுகு என்பதற்கான சமஸ்கிருத சொல்ல இருந்து இந்த பேரு உருவாகி இருக்கு. புத்தர் தன்னோட வாழ்நாள்ல பல முக்கிய போதனைகளை இங்க கொடுத்ததா நம்பப்படுதுங்க. குறிப்பா மகாயான புத்த மதத்துல ரொம்பவுமே முக்கியமான தாமரை சூத்திரம் மாதிரியான போதனைகள் இந்த மலையோட தொடர்பு படுத்தப்படுது. நேர்களே, கழுகு மலை அப்படின்றது வெறும் வரலாற்று இடம் மட்டும் இல்லை, அது தியானம் மற்றும் அமைதியோட ஒரு சின்னமாகவுமே இருக்கு. இன்னைக்கு உலகத்தோட பல பகுதிகளில் இருந்து பௌத்த துறவிகள் மற்றும் ஆன்மீக பயணிகள் இந்த மலைக்கு வராங்க. அவங்க அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்கிறதையும் புத்தரோட போதனைகளை நினைவில் வச்சுக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த மலையோட உச்சியிலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய ராஜ்கிர் மலைகளோட அழகான காட்சியையுமே பார்க்க முடியும். அமைதியான காற்று, மலைப்பகுதியில் இயற்கையான சூழல், இது எல்லாமே அந்த இடத்துக்கு ஒரு ஆன்மீக உணர்வை கொடுக்குதுங்க. வரலாற்று ஆய்வாளர்களும் இந்த இடத்த ரொம்ப முக்கியமானதா நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, புத்த மதத்தோட ஆரம்ப கால வளர்ச்சியோட இந்த மலை நெருங்கிய தொடர்புடையதா இருக்குங்க. நேர்களே, ஒரு மலை, ஆனா ஆயிரக்கணக்கான மக்களோட ஆன்மீக பயணத்தோட இணைந்த இடம், அதுதாங்க கழுகு மலை. இன்னைக்கு வேகமான உலகத்துல இப்படிப்பட்ட இடங்கள் நமக்கு அமைதியோட மதிப்பை நினைவூட்டுது. சில நேரங்கள்ல இயற்கைக்கு நடுவுல அமைதியா உட்கார்றதே பெரிய ஞானமா மாறுதுங்க. வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம், ஆன்மீக பாரம்பரியத்தை மதிச்சு நடந்துக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினாக்கி மட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: ஏ சாரா, கருப்பூர்ல June 1st புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
5: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரியதேவர்.

0: அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முறுக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு கொடகூர் கிராமத்துக்கு போயிருந்தப்போ அண்ணாமலை அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சோங்க. அந்த டைம்ல அவரு வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்றாரு அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயத்துல இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, வானிலை மாற்றம், அந்த வானிலை மாற்றம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கக்கூடிய மாற்றத்துக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்றதையும் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. நான் கேட்டேன், நீங்களும் கேட்கணும்ல. இதோ உங்களுக்காக அவர் சொன்ன விஷயங்கள் அவரோட குரல்லையே.
4: என் பேர் அண்ணாமலை.
3: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
4: நாங்கள் வேறு ஒர்க்கு செஞ்சுட்டுக்கிறோம் சார். பில்டிங் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து சென்ட்ரிங்க ஸ்டீல் ஒர்க்கு செஞ்சுட்டுக்கிறோம். ஏற்காடு
3: தான்
4: இல்லை, எங்கள் பரம்பரையாக ஏற்காடு தான் நம்ம எல்லாமே.
3: அப்போது இருந்த கிளைமேட்டுக்கு
4: சேஞ்ச் ஆகிட்டுக்கு. ஃபஸ்ட்டு நல்லா பயங்கரமாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் அந்த மரமெல்லாம் அப்பப்போ எல்லாமே வெட்டிட்டு போகிறாங்கல்ல, அதனால் மரம்லாம் அழிஞ்சிக்கிட்டு போகுது.
3: விலைவாசி சேஞ்சஸ்,
4: ஆமாம் விலைவாசி நிறைய ஏறி போச்சு. ஃபஸ்ட் இருக்கிறதோட எக்கச்சக்கமாக ஏறி போச்சு. ஆனால் சம்பளம் தான் ஏறல, கூலி தான் ஏறல. ஆமாம், வேறு விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போ பொம்பளைங்கெலாம் எடுத்துனா 350 ரூபா தான் சம்பளம் எஸ்டேட்டில். அதை வச்சு சமாளிக்க முடியாது யாருமே. குடும்பம் மர வேலைக்கு போகிறது இல்லைங்க. ஆமாம், அதனால் பெரிய பெரிய ஊரில் 2 பேர் 3 பேர் போவாங்க. எல்லாம் கஷ்டம் தான், இப்படியே தான்.
3: அந்த டைம்ல கரண்ட் இருக்காது,
4: கரண்ட் இருக்காது, வேலைக்கும் போக முடியாது, கரண்ட் இருக்காது.
3: அந்த டைம்ல வாழ்வாதாரத்துக்காக
4: ரொம்ப கஷ்டம் தான். 15 கடன் வாங்கிறது தான், இப்போ வேலை இருந்தால் அந்த கடத்தை கட்டுறது தான், அதுதான் வேலை. ஆமாம், குளிர் நார்மலாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டோட இப்போ நார்மலாக தான் இருக்குது, அதிகமாக இல்லை. ஏன்னா மரமெல்லாம் அழிஞ்சு வருது இல்லை, அந்த குளிரெல்லாம் கம்மியாக தான் இருக்குது.
3: ஏற்காட்டில் சுற்றுலா தலங்கள் அப்படின்னா என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்குது?
4: ஏற்காட்டில் பக்ரா பாயிண்ட் ஒன்று இருக்குது, லேடி செட்டு, அப்புறம் சேர்வாயன் டெம்பிள், அடுத்து காடியூர் வியூ பாயிண்ட், மீதி டெம்பிள் தான், கோவிலுங்க தான், வேறு எதுவும்.
3: ரொம்ப நன்றி.
4: ஓகே, தேங்க்யூ.
3: நன்றி மட்டும் சொல்லுங்கள்.
4: நன்றி.

ரொம்ப தெளிவா பொறுமையா அண்ணாமலை அண்ணா இவ்வளவு விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. இவ்வளவு விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக அண்ணாமலை அண்ணாவுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். நேர்களே தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல், சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 அகாடமிக் இயர். உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன்.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன எஃப்எம்.

0: மக்களின் பாதுகாப்பு மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய அசம்பூர் கிராமத்துல ஒரு அருமையான கும்மி பாடலை கேட்டங்க. அந்த பாடலை நான் கேட்டது மட்டும் போதாது இல்லையா, நீங்களும் கேட்கணும் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அருமையா இந்த பாடலை நமக்காக பாடி காட்டினாங்க. வாங்க அந்த பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.
4: பூத்தத பாருங்கம்மா, நல்ல கலந்து பூத்தத பாருங்கம்மா, கலந்து பூத்தத பாருங்கம்மா. கத்தரி பூ போல நம்ம மாறிக்கு கண்ணு பூர்வத்தை பாருங்கம்மா, கண்ணு பூர்வத்தை பாருங்கம்மா. கத்தரி பூத்தத பாருங்கம்மா, நல்ல கலந்து பூத்தத பாருங்கம்மா, கலந்து பூத்தத பாருங்கம்மா. கத்தரி பூ போல நம்ம மாறிக்கு கண்ணு பூர்வத்தையும் பாருங்கம்மா, கண்ணு பூர்வத்தையும் பாருங்கம்மா. பாவ படந்தத பாருங்கம்மா, நல்ல பக்கம் படந்தத பாருங்கம்மா, பக்கம் படந்தத பாருங்கம்மா. பாவ பூடி போல நம்ம மாறிக்கு பல்லு வரிசையும் பாருங்கம்மா, பல்லு வரிசையும் பாருங்கம்மா. சோர படந்தத பாருங்கம்மா, நல்ல சுத்தி படந்தத பாருங்கம்மா, சுத்தி படந்தத பாருங்கம்மா. சோர கொடி போல நம்ம மாறிக்கு சொல்லு வரிசையும் பாருங்கம்மா, சொல்லு வரிசையும் பாருங்கம்மா. இஞ்சி படந்தத பாருங்கம்மா, நல்ல ஈழ படந்தத பாருங்கம்மா, ஈழ படந்தத பாருங்கம்மா. இஞ்சி பூவு போல நம்ம மாறிக்கு இன்பத்தை சொல்லிந்தான் பாடி வரும், இன்பத்தை சொல்லி பாடி வந்தோம். கத்தரி பூத்தத பாருங்கம்மா, நல்ல கலந்து பூத்தத பாருங்கம்மா, கலந்து பூத்தத பாருங்கம்மா. கத்தரி பூ போல நம்ம மாறிக்கு கண்ணு பூர்வத்தை பாருங்கம்மா, கண்ணு பூர்வத்தை பாருங்கம்மா. கத்தரி பூத்தத பாருங்கம்மா, நல்ல கலந்து பூத்தத பாருங்கம்மா, கலந்து பூத்தத பாருங்கம்மா. கத்தரி பூ போல நம்ம மாறிக்கு கண்ணு பூர்வத்தையும் பாருங்கம்மா, கண்ணு பூர்வத்தையும் பாருங்கம்மா. பாவ படந்தத பாருங்கம்மா, நல்ல பக்கம் படந்தத பாருங்கம்மா, பக்கம் படந்தத பாருங்கம்மா. பாவ பூடி போல நம்ம மாறிக்கு பல்லு வரிசையும் பாருங்கம்மா, பல்லு வரிசையும் பாருங்கம்மா. சோர படந்தத பாருங்கம்மா, நல்ல சுத்தி படந்தத பாருங்கம்மா, சுத்தி படந்தத பாருங்கம்மா. சோர கொடி போல நம்ம மாறிக்கு சொல்லு வரிசையும் பாருங்கம்மா, சொல்லு வரிசையும் பாருங்கம்மா. இஞ்சி படந்தத பாருங்கம்மா, நல்ல ஈழ படந்தத பாருங்கம்மா, ஈழ படந்தத பாருங்கம்மா. இஞ்சி பூவு போல நம்ம மாறிக்கு இன்பத்தை சொல்லிந்தான் பாடி வரும், இன்பத்தை சொல்லி பாடி வந்தோம்.
3: ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே, நேர்களே, முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அசம்பூர் கிராமத்துக்கு நான் போயிருந்தப்போ அங்க வந்துட்டு பாட்டு பாட தெரியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இருந்தாலுமே அதுக்கப்புறமா இந்த பாடலாம் நாங்க பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆர்வமா பாடினாங்க. அந்த பாடலை தான் நீங்க இப்ப கேட்டீங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் எப்பயுமே ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பறவையை பற்றி, இல்லைன்னா வந்துட்டு ஒரு செடியை பற்றி, இல்லை ஒரு பூச்சியை பற்றி, ஒரு பட்டாம்பூச்சியை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கே எண்ணிக்கையில் இடமில்லாத அளவுக்கு பல ஸ்பீசிஸை பற்றி தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு கருப்பு கழுத்து மன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இயற்கையோட பறவைகள் உலகம் நிறங்களாலையும் இனிய குரல்களாலையும் நிரம்பி இருக்குங்க. அதில் சில பறவைகள் தங்களோட அழகால மட்டுமல்ல, அமைதியான நடத்தை மற்றும் தனித்துவமான தோற்றத்தாலையும் பறவையில் ஆர்வலர்களை கவருது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கக்கூடிய கருப்பு கழுத்து மன்னர் அப்படின்ற பறவை தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல பகுதிகளில் இருக்குங்க. இந்தியா, இலங்கை, நேபாளம், தாய்லாந்து, இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் வரைக்கும் இதோட பரவல் இருக்கு. நேர்களே, கருப்பு கழுத்து மன்னரோட மிகப்பெரிய சிறப்பு அதோட அழகான நீல நிறம்தான். முதிர்ந்த ஆண் பறவை முழுசுமே வெளிர்நீல நிறத்துல இருக்குங்க. அதோட கழுத்துக்கு பின்புறத்துல ஒரு கருப்பு அடையாளமும் கழுத்தை சுத்தி கருப்பு நிற அரை பட்டையும் இருக்குங்க. அதனாலதான் இதுக்கு கருப்பு கழுத்து மன்னர் அப்படின்ற பேருமே வந்தது. பின்பறவை கொஞ்சம் மந்தமான நிறத்துல இருக்கும். அதோட ரெக்கைகள் சாம்பல் கலந்த பழுப்பு நிறமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆண் பறவைய மாதிரியே கருப்பு அடையாளங்கள் இருக்காது. இந்த பறவையோட குரலும் மிகவுமே இனிமையானதுங்க. கூர்மையான மற்றும் திடீர் ஸ்கிரிப்ட் போன்ற ஒலியை இது எழுப்புது. காட்டோட அமைதிக்குள்ள இந்த குரல் ரொம்பவுமே தெளிவாக கேட்குது. நேர்களே, கருப்பு கழுத்து மன்னர் பொதுவாக அடர்ந்த காடுகள் மற்றும் மரங்கள் நிறைந்த பகுதிகளில் வாழுதுங்க. இது பெரும்பாலும் மரக்கிளைகளுக்கு கீழே அடுக்குகளில் சுறுசுறுப்பாக பறந்து பூச்சிகளை வேட்டையாடுது. இது ஒரு பூச்சி உண்ணி பறவை. பறக்கும் பூச்சிகளை வானத்தில் பறந்தபடியே பிடித்து சாப்பிடுது. அதனால காடுகளில் இயற்கையான பூச்சி கட்டுப்பாட்டாளராகவுமே செயல்படுது. இந்த பறவை கிட்ட சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? பல்வேறு இனப்பறவைகள் சேர்ந்து உணவு தேடும் கலப்பு கூட்டங்களில் கலந்துக்குதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இப்படிப்பட்ட கூட்டங்களில் அதிகமாக காணப்படக்கூடிய முக்கியமான பறவைகளில் இதுவுமே ஒன்றா இருக்கு. நேர்களை, இயற்கையில் சில பறவைகள் அழகால கவருது, சில பறவைகள் குரலால கவருது. ஆனால் கருப்பு கழுத்து மன்னர் ரெண்டையும் ஒன்றா இணைச்சிருக்குதுங்க. இது ஒரு சின்ன நீல அதிசயம்தான். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதார

அறம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு பழங்குடி மக்களோட வாழ்க்கை அப்படின்றது வெறும் வரலாறு இல்லை, அது நிலத்தோடையும் ஆறுகளோடையும் மலைகளோடையும் இணைந்த ஒரு உயிருள்ள கலாச்சாரம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்த சமூகங்கள் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான ஆழமான உறவை நமக்கு உணர்த்துதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பழங்குடியினர்கள் தான் பைல்கு மக்கள். இவங்களை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோங்க. பைல்கு மக்கள் மேற்கு ஆஸ்திரேலியாவோட பில்பாரா பகுதியை சேர்ந்த ஒரு பழங்குடி ஆஸ்திரேலிய சமூகம் தாங்க. அவங்க வாழ்ந்த நிலப்பகுதி ஆறுகள், மலைத்தொடர்கள் மற்றும் வறண்ட நில பீடபூமிகளை உள்ளடக்கிய பரந்த நிலமாக எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருந்ததுங்க. நேர்களே, ஆய்வாளர் நார்மன் டிண்டேலோட மதிப்பீட்டின்படி பைல்கு மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 16,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்ததுங்க. அவங்க மேல் ஃபோர்ட் எஸ்கியூ நதிப்பகுதியை மையமாக கொண்டு வாழ்ந்தாங்க. அவங்களோட நிலம் ராய்ஹில் பகுதிகளிலிருந்து கூடியாடாரி மலைகள் வரைக்கும் பரவி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிசஸ்டர் மலைத்தொடர் மற்றும் நல்லஜின் நதிப்பகுதிகளும் அவங்களோட எல்லைக்குள்ளே அடங்கியிருந்ததுங்க. பைல்கு மக்களோட அண்டை சமூகங்களாக நியாபாலி மற்றும் இஞ்சிபாண்டி பழங்குடியினர்கள் இருந்தாங்க. பழங்குடி சமூகங்களுக்கிடையில் நில எல்லைகள் இருந்தாலும் வர்த்தகம் மற்றும் கலாச்சார தொடர்புகளுமே இருந்ததுங்க. நேர்களே, பைல்கு மக்களோட வாய்மொழி மரபுகளோட ஒரு முக்கியமான வரலாறு இருக்குது. வெள்ளையர்கள் வரத்துக்கு முன்னாடி பன்னிஜிமா பழங்குடியினரோட அழுத்தத்தால் பைல்கு மக்கள் ஃபோர்டெஸ்கியூ ஆற்றோட உப்பு சதுப்பு நிலப்பகுதிகளிலிருந்து மறுபடியும் கிழக்கு நோக்கி நகர்ந்ததாக அவங்க சொல்கிறாங்க. இந்த கதை பழங்குடி சமூகங்களுக்கு இடையிலான நிலமாற்றங்கள் மற்றும் வாழ்விட போராட்டங்களை வெளிப்படுத்துதுங்க. மேற்கத்திய பழங்குடியினர் பைல்கு மக்களை மங்குல் துல்கரா அப்படின்னு அழைச்சாங்க. அதோட பொருள் சதுப்பு நில மக்கள். அவங்க வாழ்ந்த நிலப்பகுதியோட இயற்கை தன்மையையே இந்த பேர் பிரதிபலிக்குதுங்க. நேர்களே, பைல்கு சமூகத்திலிருந்து பல முக்கியமான நபர்களுமே உருவாகியிருக்காங்க. அம்பலின் குவே முள்ளினா, எழுத்தாளர் மற்றும் கல்வியலாளர். அதே மாதிரி ஜில் மில்ராய், பழங்குடியினர் ஆய்வுகள் நிபுணர். அது மட்டும் இல்லாமல் சாலி மோர்கன், உலகம் அறிந்த எழுத்தாளர் மற்றும் கலைஞர். சாலி மோர்கனோட எழுத்துக்கள் பழங்குடி மக்களோட வாழ்க்கை மற்றும் அடையாள போராட்டங்களை உலகத்துக்கு எடுத்து காட்டுதுங்க. நேர்களே, பைல்கு மக்களோட வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுது. நிலம் அப்படின்றது வெறும் சொத்து மட்டும் இல்லை, அது நினைவுகள், முன்னோர்கள் மற்றும் கலாச்சாரத்தோட உயிருள்ள பகுதி. இன்னைக்கு பழங்குடி மக்களோட குரல்கள் உலகளவில் அதிகமாக கேட்கப்படுது. அவங்களோட வரலாறு, மொழி மற்றும் பாரம்பரிய அறிவை பாதுகாக்கிறது மனித குலத்தோட பொறுப்பாகவே இருக்கு. பழங்குடி மக்களோட பாரம்பரியத்தை மதிக்கலாம், இயற்கையோடு இணைந்து வாழ்க்கையை கற்றுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே. நாளை நிகழ்ச்சியில், இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேயர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம். Thank you.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சிங்க. அப்படி இன்னைக்கு யாருடைய கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, டாக்டர் கிருத்தி கரந்த் அவங்களோட ஒரு கதையை தான் நான் சொல்ல போகிறேன். வன விலங்குகளோட பாதுகாப்பு, அதற்கப்புறம் மனித விலங்கு மோதல்களை கம்மி பண்ணுறதில் உலக புகழ்பெற்ற இந்திய பெண் விஞ்ஞானி டாக்டர் கிருத்தி கரந்த். சமீபத்தில் இந்த மே மாதம் மிக உயர்ந்த உயரிய விருதான நேஷ்னல் ஜியோகிராஃபிக் ஆண்டின் சிறந்த ஆய்வாளர் அப்படின்ற ஒரு விருது அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. நேஷ்னல் ஜியோகிராஃபிக் எக்ஸ்ப்ளோர் ஆஃப் த இயர் 2026. இந்த விருதை வாங்கின முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். காடுகளையும் மனிதர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. இவங்களோட ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். கிருத்தி கரந்த் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய அப்பா உல்லாஸ் கரந்த், டாக்டர் உல்லாஸ் கரந்த் இந்தியாவுடைய மிகச்சிறந்த புலி ஆராய்ச்சியாளராக இருந்திருக்கிறாருங்க, டைகர் பயாலஜிஸ்ட். இவங்களுடைய தாத்தா சிவராம கரந்த் புகழ்பெற்ற கன்னட எழுத்தாளராக இருந்திருக்கிறாங்க, அதே மாதிரி சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு ரீசன்னால தான் கிருத்திக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, விலங்குகள் மேலேயும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்குங்க. காடுகள், விலங்குகள் இவங்க மூலிமா தான் கிருத்தி கரந்த் அவங்களுக்கு அறிமுகமாயிருக்குங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்கிறேன். ஒரு வயசு இருக்கிற சமயத்தில் அவங்களுடைய அப்பா அவங்கள கூட்டிக்கிட்டு காடுகளுக்கு போக ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து இவங்களுடைய பயணம் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: கட்டளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. மிக உயரிய விருதான நேஷ்னல் ஜியோகிராஃபிக் எக்ஸ்ப்ளோர் ஆஃப் த இயர் 2026 அப்படின்ற விருதை வாங்கின முதல் இந்தியர் கிருத்தி கரந்த் அவங்களோட ஒரு வெற்றி கதையை, அவங்களுடைய நினைவுகளை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. ரொம்ப ஆரம்பத்திலே அவங்க வந்து 1 வயதில் இருக்கும்போது அவங்களுடைய தந்தை அவங்கள வந்து காடுகளுக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாருங்க. 1-2 வயசுலாம் இருக்கும்போது இவங்களுடைய கண்களால் புலியையும் சிறுத்தையும் நேரடியாக பார்க்குறாங்க. அதாவது அந்த 2 வயதில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் புலி பொம்மையும் சிறுத்தை பொம்மையும் பார்த்து கையில் எடுத்து விளாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பயே அவங்க வந்து நேரடியாக புலியையும் சிறுத்தையும் பார்க்குறாங்க. அவங்களோட 8 வயதில் அவங்களுடைய தந்தையோடு சேர்ந்து காட்டில் புலிகளோட காலடி தடங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்து ரசிக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் காடுகளுக்குள்ளார கேமராக்களை பொருத்தக்கூடிய ஒரு பணியை அவங்க செய்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு திறன் வந்து இருந்தது. இருந்தாலும் இந்த காடு சார்ந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து படிக்காமல் வேற ஒரு விஷயத்த தான் படிக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அங்கே சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் புவியியல், என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி வந்து படிக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஏல் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெறாங்க. அந்த ஒரு சமயத்தில், அவங்க படிச்சுட்டு இருக்க சமயத்தில் 23 வயசு இருக்கும்போது கர்நாடகாவுக்கு

பத்ரா வனவிலங்கு சரணாலயத்துக்கு அவங்க வந்து வராங்க. பத்ரா வைல்ட் லைஃப் சரணாலயம் அங்கே வந்து வராங்க. அங்கே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க ஒரு ரெண்டாவது நாளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு விபத்து ஏற்படுது. யாருக்கு அப்படின்னா கிருத்திகாரன் அவங்களுக்கு வந்து ஒரு விபத்து ஏற்படுது. அவங்களுடைய கால் வந்து உடையுது, காலில் பெரிய ஒரு மாவுக்கட்டு போடுற அளவுக்கு வந்து இருக்குது. தொடர்ந்து இவங்களுடைய பயணத்தை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு கிருத்திகாரந்த் அவங்களுடைய ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். வன விலங்குகளோட பாதுகாப்பு, அதற்கப்புறம் மனித விலங்கு மோதல்களை கம்மி பண்ணுறதில் உலக புகழ்பெற்ற இந்திய பெண் விஞ்ஞானி டாக்டர் கிருத்திகாரந்த் அவங்களுடைய ஒரு ஸ்டோரி தான் நான் வந்து இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கேங்க. அவங்க வந்து அமெரிக்காவில் போயிட்டு படிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ஏல் யூனிவர்சிட்டியில் முதுகலை பட்டம் படிக்கும்போது 23 வயசில் கர்நாடகாவோட பத்ரா வனவிலங்கு சரணாலயத்துக்கு ஆராய்ச்சி செய்கிறதுக்கு வராங்க. அங்கே அவங்க வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாள் அதாவது அந்த காட்டில் ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கிற ஒரு டைமில், அது வந்து டே 2, அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விபத்து ஏற்படுது, கார் விபத்து. அப்போ அவங்களுடைய கால் வந்து உடையுது, காலில் பெரிய மாவுக்கட்டு வந்து போடுறாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் உன்னால் இங்கே இருக்க முடியாது, நீ திரும்ப வந்து அமெரிக்காவுக்கு வந்து போயிரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு 23 வயசு ஆகுது. ஒரு பிடிவாதம் அவங்களுக்குள்ளார, 4 வாரங்கள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. உடைஞ்ச கால் மாவுக்கட்டோட காட்டுக்குள்ளார போய் காட்டுக்குள்ளார நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கிராமத்து மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த விபத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்கொள்கிற திறனை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அதாவது காடுகளுக்காக நம்ம வந்து வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம், காடுகளுக்காகவும் அந்த காடு பக்கத்தில் இருக்கிற மக்களுக்காகவும் நம்ம வந்து வாழணும், உழைக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளார அந்த ஒரு காலகட்டங்களில் தான் தோணியிருக்கு. அதற்கப்புறமும் அவங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து டியூக் யூனிவர்சிட்டி அப்படின்ற யூனிவர்சிட்டியில் PhD முடிக்கிறாங்க. அமெரிக்காவிலே பார்த்திங்க அப்படின்னா அவங்க தொடர்ச்சியாக வந்து வாழ்ந்துருக்கலாம், ஆனால் அவங்க திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வராங்க. மொத்தமாக ஒரு 12 வருடங்கள் அமெரிக்காவில் வாழ்கிறாங்க. நடுவில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆராய்ச்சிக்காக அந்த ஒரு சரணாலயத்துக்கெலாம் வந்து வராங்க. அதற்கப்புறமா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 31 வயதில் அவங்களுடைய நேட்டிவுக்கு வந்து வராங்கங்க, காடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள். அவங்க வந்து புலிகளாலேயோ யானைகளாலேயோ அதிகமாக பாதிக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, மக்களும் பாதிக்கப்படக்கூடாது, விலங்குகளும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினச்சாங்க. தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, மிக உயரிய விருதான நேஷ்னல் ஜியோகிராஃபிக் எக்ஸ்ப்ளோரர் ஆஃப் த இயர் 2026 சிறந்த ஆய்வாளர் அப்படின்ற ஒரு விருதை வாங்கின ஒருத்தர் கிருதி கரந்த். அவங்களோட ஒரு ஸ்டோரி தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேங்க. அவங்க அமெரிக்காவில் அவங்களுடைய 31வது வயசு வரைக்கும்

இருக்கிறாங்க. அதாவது அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்தியா தான். ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுக்கு வந்து போகிறாங்க, அங்கே வந்து 12 வருடங்கள் இருக்கிறாங்க. அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய நேட்டிவ் இந்தியாவுக்கு வந்து வராங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து காடுகள், காடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் வாழ்கிற மக்கள், இவங்களால் காடுகளுக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, விலங்குகளுக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, அதே நேரத்தில் விலங்குகளால் மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சி அதற்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதற்காக பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஃபார் வைல்ட் லைஃப் ஸ்டடீஸ் CWS அப்படின்ற நிறுவனத்தோட ஒரு அமைப்போட தலைமை பொறுப்பை ஏற்று நிறைய அற்புதமான திட்டங்களை அவங்க வந்து தொடங்குறாங்க. சென்டர் ஃபார் வைல்ட் லைஃப் ஸ்டடீஸ், அதாவது கிராம மக்களோட பயிர்களையோ இல்லை ஆடு மாடுகளையோ வனவிலங்குகள் வந்து சேதப்படுத்திருச்சு அப்படின்னா அரசாங்கத்திட்ட இருந்து நஷ்டஈடு வாங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இதற்காக வந்து கிருத்தி ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை அறிமுகப்படுத்துகிறாங்க, உதவி மையத்தை தொடங்குறாங்க. அதாவது வனவிலங்கு தாக்கின சில மணி நேரங்களில் கிருத்தி அவங்களுடைய குழுவினர் பார்த்திங்க அப்படின்னா அங்கே போயிட்டு அந்த ஆவணங்கள்லாம் சரி செஞ்சு மக்களுக்கு வந்து அரசாங்க பணத்தை ரொம்ப வேகமாக வாங்கி தந்திருக்கிறாங்க. இது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா 100,000+ அதிகமான மக்களுக்கு இந்த ஒரு திட்டம் பயனுள்ளதாக இருந்திருக்கு. இதனால் பார்த்திங்க அப்படின்னா மக்கள், அதற்கப்புறம் விலங்குகள், அதாவது இதனால் மக்கள் வந்து விலங்குகளை பழிவாங்கிறது வந்து நின்றுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு 2-3 முறை வந்து விலங்குகள் சேதப்படுத்திருச்சு அவங்களுடைய பொருட்களை உடமைகளை அப்படின்னா விலங்குகளை மக்கள் வந்து தாக்கிறதுக்கு முயல்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இது தடுத்துருக்குங்களா. அதே மாதிரி காடுகளோட எல்லைகளை வாழ்கிற குழந்தைகளுக்கு விலங்குகள் மீது ஒரு பயமும் வெறுப்பும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கலை, கதைகள், விளையாட்டுகள் மூலிமா சுற்றுச்சூழல் கல்வியை கற்பிக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. வைல்ட் அப்படின்ற ஒரு திட்டம் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 72,000+ அதிகமான குழந்தைகளுக்கு விலங்குகளை எப்படி நேசிக்கணும், யானை இல்லாட்டி புலி ஆப்போசிட்டில் வந்தால் எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துருங்க.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, டாக்டர் கிருத்தி கரந்த் அவங்களுடைய ஒரு வாழ்க்கை கதை. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா காடுகள், அதற்கப்புறம் காடுகள் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள், இந்த ஒரு காடுகளில் இருக்க விலங்குகள்னால அந்த கிராம மக்களுக்கும் கிராம மக்கள்னால விலங்குகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து அவங்களுடைய பணியை செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒருத்தங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்க சமயத்தில், அதாவது காடுகள், காட்டில் பயணிக்கிறது அப்படின்னா, ரொம்ப காட்டில் ஆராய்ச்சி செய்கிறது அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் வந்து இல்லை, அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயமும் கூட. நிறைய டைம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து பல ஆபத்தான சூழ்நிலைகளை சந்திச்சுருக்காங்க, யானைகிட்ட இருந்து தப்பிச்சிருக்கிறாங்க. ஒரு முறை கிருத்தி அவங்க வந்து காட்டில் ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கிற ஒரு சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யானை ஆக்ரோஷமாக ஓடி வந்திருக்குங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் பற்றி முழுமையாக தெரிஞ்சிருந்ததுனால ஒரு பதட்டப்படாமல் சத்தம் போடாமல் ஒரு மரத்துக்கு பின்னால் இவங்க வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அது வந்து ஒரு ஒரு சேஃபான ஒரு இடமா இருந்திருக்கு அந்த சமயத்தில். அதே மாதிரி நிறைய டைம் காடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொசுக்களோட அந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இவங்க வந்து அந்த ஆராய்ச்சி செய்கிறதுக்காக காட்டில் பல காலங்கள் தங்கியிருக்கிற சமயத்தில் நிறைய முறை மலேரியா, டெங்கு காய்ச்சல் இவங்களுக்கு வந்து வந்திருக்குங்க. அதனால் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப மோசமான நிலைக்கும் வந்து போயிருக்கிறாங்க. இவ்வளோ நிறைய சிக்கல்கள்லாம் வந்து இருந்திருக்குங்க காடுகளில் அவங்க வந்து பயணிக்கும் போது. இன்றைக்கி பல வருடங்கள் கழித்து அவங்களுடைய அந்த சாதனைகளை பாராட்டக்கூடிய ஒரு விதமாக அவங்களுக்கு நிறைய விருதுகளும் கிடச்சிருக்குங்க. 2019 ரோலக்ஸ் அவார்ட்ஸ் ஃபார் என்டர்பிரைஸ் அப்படின்ற ஒரு அவார்ட், உலக லெவலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு விருது. அதே மாதிரி இன்னொரு விருது 2021 வைல்டு இன்னோவேட்டர் அவார்ட். இந்த விருதை பெற்ற முதல் ஆசிய பெண் கிருத்தி கரந்த் இவங்க தான். அதற்கப்புறமா 2026 நேஷ்னல் ஜியோகிராஃபிக் எக்ஸ்ப்ளோரர் ஆஃப் த இயர் 2026 காடுகளை பாதுகாக்கிறதுல இவர் செஞ்ச புரட்சிக்காக உலக புகழ்பெற்ற இந்த விருது இவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய இந்த பயணம் அப்படின்றது காடுகளில் இருக்கிற விலங்குகளுக்கும் அதற்கு பக்கத்தில் இருக்கிற கிராம மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க, இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இவங்களோட கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.